ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 18 நாள், ஸ்ரீ பாரப வருடம் ஆடித்திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் 5:56, நிகழ்ச்சியின் துவக்கமாக நேரில் கேட்கலாம் மங்கள இசை.

நளினகாந்தி ராகத்தில் ஒலித்தது இன்றைய மங்கள இசை. குறளமுதம் ஒலிக்க கேட்கலாம். அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல், குறள் எண் 7. அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை, புறத்தானோடு ஊர்தான் இடை. இந்த குறளின் பொருள், அறத்தின் பயன் இன்னது என்று அறிய விரும்புவோர் பல்லக்கு சுமப்பவனையும் அதில் அமர்ந்திருப்பவனையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒலித்தது குறளமுதம் ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று காலை அறிவிப்பை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சர்வதேச பழங்குடியினர் தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7 மணிக்கு காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, தாய்ப்பால் புகட்டும் முறைகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். ஏழு 15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவலுடன் புத்துருச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர், நிறைவாக ஊரை சுற்றும் காற்று ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடர்ந்து இடம்பெற கேட்கலாம், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம் உதகை கிறிஸ்து ரெக்ஸ் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சுதந்திர தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் டெல்லி அஞ்சல், 12:00 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் மன்னிப்பு

0: பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா என்ற தலைப்பில் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை வாழ்வியல், 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். ஊட்டியஃபம் 101.8 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், மாலை 4:00 RR கிரியேஷன்ஸ் வழங்கும் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேர் விருப்பம் இடம்பெற கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சியில் தேயிலை நோய் தாக்குதலும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயி கே பிரசாந்த் அவருடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்கலாம், 10:00 ரவி வாஷி அகில் பாரதிய சங்கீத சபா வழங்கும் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். இவையாவும் ஊட்டியஃபம் 101.8 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Prime Minister Narendra Modi and US Vice President J.D. Vance discussed ways to further deepen India-US Comprehensive Global Strategic Partnership across key areas. Mr. Modi received a phone call from Vice President Vance yesterday. In a social media post, Mr. Modi said they noted the sustained momentum in the high-level engagements and reaffirmed their commitment to further strengthening cooperation in trade, defence, critical and emerging technologies, energy security, and critical minerals. Both the leaders also exchanged views on regional and global developments of mutual interest. Mr. Modi congratulated Mr. Vance and Second Lady Usha on the birth of their son and conveyed best wishes to the entire family. Minister of State for External Affairs Kirti Vardhan Singh called on President of Cote d'Ivoire Alassane Ouattara in Abidjan yesterday. Mr. Singh discussed the growing India-Cote d'Ivoire partnership and reaffirmed India's shared commitment to advancing Prime Minister Modi's vision of stronger and deeper engagement with Africa. In a social media post, Mr. Singh said that he is looking forward to further strengthening their long-standing friendship and expanding bilateral cooperation across diverse areas. The Har Ghar Tiranga campaign will begin today and will run through the 17th of this month. The initiative is aimed at encouraging citizens to hoist the national flag and participate in activities celebrating patriotism, national unity, and India's cultural heritage. This year's campaign holds special significance as it coincides with the 150th anniversary of India's national song, Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration of patriotism. As part of the celebrations, mass singing of Vande Mataram will be organized across the country. More than 200 Indian embassies, high commissions and consulates will organize a series of events to mark the campaign. A key highlight this year will be the Surya Path Tiranga digital relay, in which 54 Indian missions and posts selected according to the sunrise sequence across time zones will participate. The relay will begin on 15th August from India's easternmost diplomatic mission in Fiji and conclude at the Consulate General of India in San Francisco. In Jammu and Kashmir, the annual Amarnath Yatra will remain suspended.

0: आकाशवाणी இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதைதான் மூலதனம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்னைக்கு இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினை போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை

0: உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித்தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்து விடும், கைகளில் பூமி தவழ்ந்து விடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதை போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம். உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலைத்து நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் அருளிசை. ஊட்டி எஃப்எம் 101.8 பாமாலை சூட்டலாம் இறைவனுக்கு.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பெரிய தண்டனை அவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பது என்பது பெரியோரின் அறிவுரை. மன்னிப்பை பரிசாக அளிப்போம், மன்னிப்பை மாண்புமிகு மனிதர்களுக்கு பரிசாக கொடுப்போம். ஒலித்த பாடல் கே வீரமணி இசையில், வீரமணி குரலில் ஒலித்தது கல்பனா தேசனின் பாடல் வரிகளோடு. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒலித்துக் கொண்டிருப்பது அருள் இசை.

0: பாடகர் யேசுதாஸ் குரலில் ஒலித்தது அருளிசையின் நிறைவு பாடல் ஊட்டி எஃப்எம் 101.8. ஒலித்த பாடலுடன் இன்றைய அருளிசை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அருள் சிந்தும் பாடல்களை நீங்கள் கேட்கலாம் விளக்கேற்றும் வேளையில் மாலையில். நிலைத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கவாத்து முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
3: இப்போ தேயிலையில் கவாத்து முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செடி வந்து ஒரு 5 வருட காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இலை மகசூல் வந்து அவ்வளோக்கு கிடைக்காதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கவாத்து முறைங்கிறது ஒரு அடி அளவு நிலத்திலிருந்து ஒரு அடி அளவில் விட்டுட்டு நம்ம வந்து வெட்டி அதை வந்து கவாத்து வெட்டுறோம். கவாத்து வெட்டி விட்டோன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலை பறிக்க முடியாது. ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து ஒரு இலை வந்து 3 மாதம் 6 மாத காலத்துக்கு இலை பறிக்க முடியாது. அது துளித்து வரும் புது இலைகள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறித்து அது வந்து மறுபடியும் நல்லா வளர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பின்னாடி மறுபடியும் நல்ல மகசூல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த கவாத்து முறை வந்து நம்ம பண்ணுறோம். எப்பவுமே எல்லா காடுகளுக்கும் பண்ணோம்னா அந்த மகசூல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களைகள் வரும், களைகள் எடுக்கும்.
2: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் உதகை மோரிகள் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேர்களை இனி கேட்கலாம் நீலகிரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த முன்னறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்றைய வானிலை சார்ந்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று மழையின் அளவு 10 மில்லிமீட்டர் வரை பெறப்பட வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 100% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 80% வரை பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மன்னிக்கவும் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் புயல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கான வானிலை சார்ந்த முன்னறிவிப்பு கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 2

0: நாட்களுக்கு மழையின் அளவு அதிகபட்சமாக 12 மில்லிமீட்டர் வரையிலும் குறைந்தபட்சமாக 7 மில்லிமீட்டர் வரையிலும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச காற்றின் ஈரப்பதம் 90% குறைந்தபட்ச காற்றின் ஈரப்பதம் 80% வரை பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். மழை சார்ந்த எச்சரிக்கை ஏதும் இல்லை. வரும் காலங்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்து பொதுவாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கலாம். மழையின் போது தோட்டத்தில் போதிய வடிகால் வசதி செய்ய அறிவுரை செய்யப்படுகிறது. உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு மற்றும் உழவிகள் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க அறிவுறுக்கப்படுகிறது. கேரட் பயிரில் துருவி மேலாண்மையை விளை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ என்ற அளவில் குளோரான்ராலி லோபிரால் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இடவும். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
1: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100 மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப்பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை

0: சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஊட்டி FM 101.8 நிலைத்து நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: சர்வதேச பழங்குடியினர் தினம் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: உலகளாவிய நிலையில வந்து சர்வதேச பழங்குடியினர் தினம் வந்து நம்ம கடைபிடித்துட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 9 சர்வதேச பழங்குடியினர் தினம், ஆதி குடிமக்களினுடைய தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலகினுடைய இயற்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இயற்கையோட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழங்குடியினுடைய வாழ்வியலையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகினுடைய பல பகுதிகளை பல நாடுகளில் அந்த பழங்குடியின மக்களினுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், வாழ்க்கை முறை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியின மக்கள் அப்படின்றவங்க ஆய்வுக்கான ஒரு பெரிய சக்தியா இருந்துட்டு இருக்காங்க. மனித வளர்ச்சியினுடைய மனிதனுடைய ஆரம்ப கால வளர்ச்சியும் சரி, இன்னைக்கும் கூட அந்த பழங்குடியினர் மக்களுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்படின்றதுனால அவர்கள் என்ன வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அவர்களுடைய உணவு பழக்கங்கள், அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு பகுதிகள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள், இவைகளை பாதுகாக்கிறதன் மூலயமா அவர்களுக்கான அந்த கலாச்சாரங்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி நிலையை பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய வனப்பகுதிகளையும் வாழ்க்கை முறையையும் பாதுகாப்பதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பழங்குடியினர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய நிலையில இந்தியா பகுதியில வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்தியா இருந்துட்டு இருக்கு. இந்தியாவினுடைய வட மாநிலங்களும் சரி, தென் மாநிலங்களும் சரி, பழங்குடியினர் மக்களுக்கான ஒரு பெரிய பாரம்பரிய அறிவு அப்படிங்கறத வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது இன்னைக்கு வந்து உலக மக்கள் தேடக்கூடிய ஒரு விஷயமா, அந்த பழங்குடி மக்களுடைய பாரம்பரிய அறிவை தேடக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பழங்குடியின மக்கள்ல அனைத்து பழங்குடியின மக்களும் நீலகிரி மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தினுடைய பழங்குடி மக்கள் அப்படிங்கறது மேல இருக்கக்கூடிய முதல் பழங்குடி மக்களா நம்ம பாத்தீங்கன்னா தோடர் பழங்குடி மக்கள், அவங்களதான் நம்ம பார்த்துருக்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கை வந்து சோலை காடுகளோட இணைந்து புல்வெளி பகுதியோட அவர்களுடைய வாழ்க்கை வந்து இருந்திருக்க. அதுக்கப்புறம் கோத்தா பழங்குடி மக்கள், அவர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய அப்பர் பிளாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மேல் பகுதியில இந்த மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி மற்ற பழங்குடி மக்கள் வந்து கூடலூர் பகுதியினுடைய பல்வேறு கிராம பகுதிகளை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடி மக்களையும் அவர்களுடைய வாழ்க்கைய பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல இந்திய அரசு மிக முக்கியமான கண்ணோட்டத்தோடையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் அந்த பகுதியினுடைய கலாச்சாரம் பாரம்பரியங்களையும் இன்னைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க.
1: சர்வதேச பழங்குடியினர் தினம் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
3: ஒலித்துக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காலை கதிர்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
6: ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. தாய்ப்பால் புகட்டும் முறைகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்குகிறார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜெயப்ரிய தர்ஷினி அவர்கள்.
0: இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப காமனஸ்ட் பொசிஷன் வந்து கிரேடல் பொசிஷன். கிரேடல்னா என்னன்னா நம்ம கையை ஒரு தொட்டில் மாதிரி நம்ம மடிச்சுக்கிறோம், ஒரு கையால தான். ஸோ இந்த கையோட எல்போவில் நம்ம பேபியோட ஹேண்ட் தலை ரெஸ்ட் ஆயிருக்கும், அப்படியே அதோட மிச்சம் இருக்கிற ஃபோர் ஆர்மில் வந்து பேபியோட ட்ரங்க் அதாவது உடம்பு வந்து சப்போர்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான், இது நம்ம வந்து பேபியை பிடிச்சிக்க போகிறோம். இன்னொரு பிரெஸ்ட் வச்சு நம்ம இன்னொரு கை வச்சுட்டு நம்ம இந்த பிரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி பேபிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபீட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி லைட்டாக பம்ப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபீடிங் டெக்னிக். இது வந்து கிரேடல் டெக்னிக். இது ரொம்ப காமன் டெக்னிக், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ நமக்கு இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்கும்போது நமக்கு கை வலியும் இருக்காது, கீழே நம்ம பில்லோஸ் வச்சு சப்போர்ட் பண்ணிக்கலாம். இதே இதை வந்து க்ராஸ் கிரேடல்னு சொல்லலாம், அதாவது இன்னொரு கை வச்சு இதே சேம் கிரேடல் பொசிஷனை ஆப்போசிட் ஹேண்டில் பண்ணுறது. இனி வந்து ஃபுட்பால் டெக்னிக் இருக்குது. ஃபுட்பாலுங்கிறது நம்ம ஃபுட்பாலை எப்படி வந்து ஹோல்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம கையை வந்து மடித்து வச்சுட்டு அதே நம்மளோட ஃபுல்லாக ஃபோர் ஆர்ம் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். எல்போவில் பேபியோட ஹெட்னு ஃபோர் ஆர்மில் பேபி படுத்திருக்கோம். ஸோ அதே பொசிஷனில் வச்சுட்டு நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். இன்னொன்று வந்து கடைசியாக நம்ம வந்து லைங் பொசிஷன், அதில் தான் நம்ம லெஃப்ட் சைடாக திரும்பி படுத்துட்டு நம்ம பேபிக்கு படுத்துட்டே புகட்டுறது. எந்த பொசிஷனில் நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக பேபியை பர்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு நல்லா எப்போ விட்டு கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும் பர்ப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமானது. ஸோ நம்ம லாச்சிங் ப்ராப்பராக இருந்தாலே நமக்கு இனிஷியலாக வர கிராக்கிள்ஸ், சோர்னஸ், புண்ணாக இருக்கிறது, வலியாக இருக்கிறதே இருக்காது. இனிஷியலாக இருக்கிற சின்ன சின்ன சோர்னஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஹைன் மில்க் தான் பெஸ்ட் மெடிசன். அதுக்கப்புறமும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா மாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போது கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ஏன்னா அப்போ வந்து ஜுரம் வரலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ அந்த டைம் நமக்கு ஒருவேளை நமக்கு குழந்தைக்கு பால் புகட்ட முடியாமல் இருக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ரொம்ப சோராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு ஆப்போசிட் ப்ரெஸ்ட்டில் நான் கண்டிப்பாக ஆப்சஸ்லாம் வந்துருச்சுன்னா ஆப்போசிட் ப்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ப்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பொசிஷன்ஸை வந்து நம்ம நம்ம குழந்தையோட பொசிஷனை தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். லாச்சாக இருக்கா ப்ராப்பராக, அது ஒரே அலைன்டாக இருக்கா, அதோட சின் அட்டாச்சாக இருக்கா, இவர்ட்டடாக இருக்கா லிப்ஸ், இதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது இருந்துச்சுன்னா எந்த பொசிஷன்

0: கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுல வந்து தாராளமா மதர்ஸ் ஃபீட் பண்ணலாம்.
1: இதுவரை தாய்ப்பால் புகட்டும் முறைகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்கினார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜெயப்பிரிய தர்ஷினி அவர்கள்.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
3: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்றைய தேதியில வந்து நோட்ரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பர்த் சர்டிபிகேட் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் ஆகட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் சர்டிபிகேட் ஆகட்டும், சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற அபிடவிட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையே ஆண் குழந்தையாகட்டும் யாரா இருந்தாலும் அந்த குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே இந்த வந்து அபிடவிட்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்னொன்னு பாஸ்போர்ட், நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இமிக்ரேஷன்ல ஸ்பான்சர் அஃபிடவிட்னு சொல்லுவாங்க. ஸ்பான்சருங்கிறது குழந்தை வந்து வெளிநாடு போறான்னு வைங்க, அப்ப இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ சொத்து இந்த ஊர்ல இத்தனை ரூபா இவ்வளோ வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சு என்னால வந்து என் பையனை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். இதுக்கு பேரை வந்து ஸ்பான்சர் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அஃபிடவிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எப்படி கொடுக்க முடியும், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அது மூலயமா ஒரு நோட்டரி அஃபிடவிட், அவங்க எவ்வளவு ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் கேட்டிருக்காங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயோ மற்றதுலயோ அவங்க விசாரிச்சு வந்து சொன்னாங்கன்னா அந்த அஃபிடவிட்ல நம்ம இந்த ஸ்பான்சர் அஃபிடவிட்டை ரெடி பண்ணி கொடுப்போம். இது மாதிரி வந்து நோட்டரியோட பயன்பாடுகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கே ஒழிய இது தெரியாம நிறைய பேர் வந்து நோட்டரி அஃபிடவிட் அப்படின்னா என்னன்னு புரியாம இருக்கீங்க. ஸோ அந்த நோட்ரியோட பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடனுறுதி பத்திரம். இப்போ இந்த கடனுறுதி பத்திரத்தில் நோட்ரியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கடன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம், சப்போஸ் உங்களுக்குள்ளாரே நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க, ஒரு 2 வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரெண்டர் அக்ரிமெண்ட் போட்டோம்ல அது பண்ணி எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கின நபர் என்ன பண்ணுவார், நான் உங்ககிட்ட வெறும் 5 லட்சம் தான் வாங்கினேன் இல்லை 2 லட்சம் தான் வாங்கினேன், நீ வந்து அமௌண்ட்டை ஜாஸ்தியாக சேர்த்தி போட்டுட்ட, ஸோ வந்து இந்த அக்ரிமெண்ட் செல்லாது, இந்த கையெழுத்து என்னோடதே கிடையாது, நான் கையெழுத்து வந்து இந்த மாதிரி போட மாட்டேன், இந்த மாதிரி நிறையா வந்து கேசஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கடனுறுதி பத்திரத்தை ஒரு நோட்டரி வழக்கறிஞர் முன்னிலையில் போடுறீங்கன்னு வைங்க, அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கடனுறுதி பத்திரத்தை கொடுத்த நபரோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிவிட்டு, கொடுக்க போகிற அவருடைய ஆதாரையும் வெரிஃபை பண்ணிவிட்டு, 2 சாட்சிகள் அந்த சாட்சிகள் ஆதாரையும் வாங்கி, இப்ப கொடுக்கறவரோட போட்டோ வாங்குறவரோட போட்டோ 2 போட்டோவையும் வாங்கி அவர் ஒரு லெஜர் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த லெஜர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட நம்பரையும் வந்து இந்த உறுதி பத்திரத்துல கொடுத்துருவாரு. அவர் முன்னிலையில போடும்போது உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதுபடி முறைப்படி வந்து இந்த கடனுறுதி பத்திரத்துல அவரு அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி இது எல்லாமே வந்து நீங்க வாங்குனீங்களா அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்லயும் வந்து சைனை வாங்கிட்டு உங்களுக்கு அந்த அஃபிடவிட்டை கொடுத்துருவாரு, அந்த கடனுறுதி பத்திரத்தை கொடுத்துருவாரு. இப்போ அந்த கடனுறுதி பத்திரத்தை பணம் வாங்கினவர் நாளைக்கு என்ன பண்ணலாம், இல்லை என்னோடது இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இப்போ இந்த நோட்டரியோட பயன்பாடு உங்களுக்கு அதிகமான இடத்துல தேவைப்படுது. இதே போல தான் அடமான கடனும், அடமான கடனுங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாக அவர்கிட்ட கொடுத்துருப்பார், வட்டிக்கு வாங்குற மாதிரியோ இல்லை நான் வந்து இதை ஒரு 6 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன், 1 வருஷத்துக்குள்ளார நான் இதை வட்டியை கொடுத்துட்டு அசல அடைச்சிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடமானத்துக்கு அசையும் சொத்தோ அசையா சொத்தோ எதையோ ஒன்று அடமானமாக கொடுக்குறாரு. உங்களுக்குள்ளே போடும்போது பழையபடி நான் சொன்ன அதே பிரச்சனைகள். இதே ஒரு நோட்டரி வழக்கறிஞர் முன்னிலையில் போடும்போது இவர் வந்து 1 வருஷத்துக்குள்ளே வட்டி கொடுக்கலங்கிற பட்சத்தில் நான் கோர்ட்டு மூலயமா வந்து இந்த சொத்தை வந்து எனக்கு கிரைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இந்த அடமான பத்திரத்திலையோ கடனுறுதியிலையோ இதில் எல்லாம் வந்து என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை மட்டும்தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், வேறு எதையுமே அவங்க அதில் மீறி பண்ண முடியாது. இதுதான் இந்த நோட்டரி வழக்கறிஞருடைய பயன்பாடு.
0: சட்டம் அறிவோம்
1: நிகழ்ச்சியில் இதுவரை

0: அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
2: குட் மார்னிங் நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
3: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சு. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30
1: ஊட்டிஎஃப்எம் 101.8. இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் மணி 7:15 தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது.

0: நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சலப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துகளை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய், சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி

0: சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: UTFM 101.8 நிலைத்த நேரம் 7:25.

0: ஊட்டியப்பம் 101.8 நீங்க கேட்கலாம். குட் மார்னிங் நீலகிரி.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நீலகிரிஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டியம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நிலை ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் லீலேஸ்ல இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. குட் மார்னிங் லீலேஸ்ல நாம என்ன இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீயோட சேர்ந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் நம்ம பேசலாம். நிறைய மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு முந்தைய காலத்திலலாம் நம்முடைய பண்டைய காலங்களில் இந்த உண்டியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க உண்டியலில் கான்செப்ட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அதற்கடுத்து அந்த உண்டியலை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த உண்டியலை வந்து நம்ம சேவ் பண்ணுமானங்கிறதே ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தில் அந்த உண்டியலில் போடுற பணத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கணும், அதாவது உண்டியலை ஓப்பன் பண்ணாமலே எடுக்கணும் அப்படின்னுங்கிற டெக்னிக்கும் நமக்கு நிறையா தெரிஞ்சிருச்சு. அதாவது கம்மெல்லாம் போட்டு உள்ள விட்டு அதெல்லாம் எடுக்கிறக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ உண்டியலினுடைய நோக்கம் அப்படின்னுங்கிறது சேவ் ஆகுமா அப்படின்னுங்கிறது தெரியாது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூவில் கொஞ்சமாக பணம் சம்பாதித்தாலும் எப்படி வந்து அதை சேவிங்ஸ் அப்படின்னுங்கிறது, அதாவது சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸில் நம்ம பேச போகிறோம். இந்த குட் மார்னிங் நீலகிரிஸில் அழகான பாட்டு ஒன்று கேட்கலாம். இனிமையான பாடலையும் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸ்டேட்யூன் இது உங்கள் ஊட்டியை 1.8 இங்கே எல்லாமே சமகிட்டேன்.

காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சுவாத மோகன் குரலில் சாம் இசையில மோகன் ராஜனுடைய பாடல் வரிகளை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சமா சம்பாரத்திலும் எப்படி சேவிங்ஸ் வந்து நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த குட் மார்னிங்ல இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸா பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய சேவிங்ஸ் உடைய பிரதான இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். பிரதான இலக்கு அப்படின்னுங்கிறப்ப நம்ம மேஜரா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எதற்காக இந்த சேவிங்ஸை வந்து நம்ம பண்ணணும், எவ்வளவு வந்து பண்ணினால் அந்த இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த வருடத்திற்கான ஃபீஸை வந்து நீங்கள் இப்போ இருந்தே சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த வருடத்திற்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5,000 ரூபாய் என்னங்கிறத நம்ம எப்பயுமே மேனேஜ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு 25,000, 3,000, 30,000 நம்ம இருக்கப்போ அந்த அமௌண்ட்டை வந்து 12 மாதங்களுக்கு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு அப்படின்னுங்கிற விதத்தில் வந்து நாம் முதல்ல சேவிங்ஸை வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து ஓகே, நாம் வந்து அடுத்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த காரினுடைய இலக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த கார் வந்து நம்ம ஒரு வாடகை காராக வாங்கலாம், இல்லை என்றால் ஒரு எல்லோ போர்டு பயன்படுத்துவதற்காக இல்லை பர்சனல் ஒர்க்குக்காக வாங்கலாம். அதற்கு முன்னாடி இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இலக்கு வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஃபீஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் கார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் ரெண்டையும் அதாவது ஒரே நேரத்தில் வந்து இடைப்பட முடியாது. படிப்பு என்பது எசென்சியல், பாடம் என்பது எசென்சியல் குழந்தைகளுக்கு, அதே நேரத்தில் கார் என்பது தள்ளிப்படக்கூடிய விஷயமா கூட அமையலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்னுங்கிறதையும் முக்கியம். ஒரு சில குடும்பத்திற்கு அந்த வாடகை வண்டி என்பது பிரதானமாக இருக்கலாம். அந்த வாடகை வண்டி இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய குழந்தைக்கான ஃபீஸை வந்து வேகமாகவே சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு குடும்பத்திற்கு வந்து படிப்பு என்பது பிரதான இலக்காக இருக்கலாம், ஒரு குடும்பத்திற்கு கார் என்பது பிரதான இலக்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பிரதான இலக்கு அப்படிங்கிறத முத பிரைமரி மோட்டை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு அதற்கேற்றார் போல் உங்களுடைய சேவிங்ஸை வந்து வைக்கணும். இதே இது கார் தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் என்ன கார் வாங்க போகிறீங்க, அந்த மாடல் என்ன, அந்த மாடல் இருக்குமா இல்லையா, ஸோ அந்த காருக்கான விலை என்ன, அந்த விலை வந்து நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ணி மாதம் மாதந்தோறும் அதற்கு நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய இலக்கு, லட்சங்களில் நீங்கள் இலக்கை வைக்கும்போது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த மாதத்திற்கான சம்பளம் நம்மால் அந்த இலக்கை வந்து அடைய முடியுமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். ஸோ அதற்காக வந்து ஒரு பார்ட் டைம் பண்ணலாம், இல்லை என்றால் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்காத முறையில் அடுத்து அதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டே மற்றொரு வேலையின்

நாம் அடைய போகிறோம், எதற்காக இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வரவிற்கு ஏற்றார் போல உங்களுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இலக்கைக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதற்கேற்ற போல நீங்கள் உங்களுடைய மாத மாத சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு அழகான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் உள்ளான பாடல் கேட்கலாம். ஊட்டி 91.8 ஸ்டேட்யூன், இது உங்கள் ஊட்டி 91.8. இங்கே எல்லாமே சமகிட்டே.

லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து அனிது ரவிச்சந்தருடைய குரலில் ஒலித்தது அந்த பாடல் விக்னேஷ் சிவனுடைய பாடல் வரிகளோடு. ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டுட்ருக்கீங்க. குட் மார்னிங் நீலகிரிஸ், நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஜேபி. நாம பேசிட்டு இருக்கோம் எப்படி மந்த்லி சேவிங்ஸை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதற்கடுத்து உண்டியல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சொன்னேன். அந்த உண்டியல்ங்கிற கான்செப்ட் இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறது நிறைய குடும்பங்களுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த உண்டியல் அப்படிங்கிற கான்செப்ட்டு இன்னும் கேட்கக்கூடிய மாடர்ன் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு பேங்க் அப்படிங்கிறது போகலாம். ஸோ ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் எந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருக்கலாம்,

வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் சேவிங் பண்ணக்கூடிய மணி, அதாவது மாத மாதம் போடக்கூடிய மணியும் அதோட அடிஷனலாக ஏதாவது பெனிஃபிட் வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டங்களை போடுங்க. ஏன்னா ப்ரைவேட் ஆஃபர் பண்ணக்கூடிய சிஸ்டங்களில் இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரத்தை வைத்து அவங்களுடைய அவுட்கம் வந்து வெளிவரும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறப்ப கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு அஷ்யூர்ட் மணி அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ அந்த அஷ்யூர்ட் மணிங்கிறது உங்களுடைய ஃப்யூச்சர் திட்டத்தை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து டிசைட் பண்ணுறதுக்கு முடியும். அதற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவிங்ஸில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத சேர்த்து வைப்பதை விட செலவினங்களை குறைப்பது. அந்த செலவினங்களில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து நீட் அண்ட் நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீட் அண்ட் நெசசிட்டியை பற்றி பேசலாம். இன்னும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கேட்டுட்டு வந்து குட் மார்னிங் லேசில் இணைவோம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேல சத்தம்
3: பேசிட்டு இருக்க மாமா?
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர்.
6: நேயர்களே, கடந்த வாரம் நம்ம ஆங்கிலம் ஆன் ஏர் நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த வாரம் கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் இதுக்கான அர்த்தத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐ ஆம் லேர்னிங், யூ ஆர் லிசனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இருந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாஸ் லிசனிங் டு த ரேடியோ. இது எந்தெந்த மாதிரியான நேரங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் ஆனால் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ டக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும், ஓ அப்படிங்களா, நான் தூங்கிட்டு இருந்தேங்க, பார்க்கல, தூங்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த விஷயம் தொடர்ச்சியாக அந்த டைமில் நடந்துட்டு இருந்தது. கண்டினியூஸ் டென்ஸோட முக்கியமான கான்செப்ட் இதுதான். இப்போ நடக்கிறதுனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம், இதே வந்து நம்ம கடந்த காலத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது அப்படின்றப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஐ வாஸ் ஸ்லீப்பிங். இதை இன்னுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் கூப்பிட்டப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ வாஸ் ஸ்லீப்பிங் வென் யூ கால்ட் மீ. When you called, நம்ம கால் சொல்ல மாட்டோம், called, ஏன்னா இது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்போது நீங்கள் கூப்பிட்டப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன், I was sleeping. இதுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே தான், அதே விதிகள், ஆனால் இந்த am, is, are யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக was, were யூஸ் பண்ணுவோம். ஆம் இஸ் நம்ம சிங்குலர், அதாவது ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம். ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுகிறோன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம், நம்மளை பற்றி பேசுகிறப்போ ஆம் யூஸ் பண்ணுவோம். இதே நிறைய பேரை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனால் பாஸ்ட் டென்ஸில் ஆமுக்கும் இஸுக்கும் பதிலாக வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஐக்கும் வாஸ் தான் யூஸ் பண்ணும், ஹீ ஷீ இட்டுக்கும் நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி நிறைய பேரை பற்றி பேசுகிறீங்க, ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா வெர். இதை நிறைய பேர் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ப்ரனன்சியேஷன் தப்பு, அதை வெர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு சில வாக்கியங்கள் உதாரணமாக சொல்கிறேன், என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் ஸ்டடியிங் எஸ்டர்டே ஈவினிங், ஐ வாஸ் ஸ்டடியிங் எஸ்டர்டே ஈவினிங்னு சொல்லலாம், லாஸ்ட் ஈவினிங்னு சொல்லலாம். அப்போ ஐ வாஸ் ஸ்டடியிங் லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னா நேற்று சாயங்காலம் நான் படிச்சுட்டு இருந்தேன். யூ வர் வாட்சிங் டிவி, யூ வர் வாட்சிங் டிவி, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேசினேன் ஆனால் நீங்கள் அப்போ டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, ஓகேங்களா. இப்போ சிலர் வந்து நீ என்ன வந்து பார்த்துட்டு என்ன கண்டுக்காமல் போயிட்டே அப்படின்றப்போ, சில நேரத்தில் அவங்க வேறு ஏதோ ஒரு வேலையும் அப்போ செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்போக் டு யூ, நான் உங்ககிட்ட பேசினேன், பட் யூ வர் வாட்சிங் டிவி, You were watching TV. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்க. அடுத்தது, He was working late. He was working late. அப்படின்னா அவர் ரொம்ப லேட்டாக, அதாவது தாமதமாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அடுத்தது, He was cooking dinner. He was cooking dinner. அப்படின்னா அவர் அவருடைய டின்னர், அதாவது இரவு உணவு சமைச்சிட்டு இருந்தார். வி வர் டாக்கிங் ஹாப்பிலி, வி நாங்கள், அதனால தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர், வி வர் டாக்கிங் ஹாப்பிலி, சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். தே வர் பிளேயிங் கிரிக்கெட், தே வர் பிளேயிங் கிரிக்கெட், அப்படின்னா அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்தது,
0: You were smiling when I saw you. You were smiling when I saw you. நான் உங்களை பார்த்தப்போ நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டு செயல்களை பற்றி பேசுகிறோம். யூ வர் ஸ்மைலிங், அதாவது நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்றது ஒரு செயல். வென் ஐ சா யூ நான் உங்களை பார்த்தேன் அப்படின்றது இன்னொரு செயல். நடுவில் ஒரு வென் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. இந்த வென் நம்ம எங்கே படித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நம்ம கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னப்போ வென் அப்படின்றது எப்போ ஒரு விஷயத்தோட டைம் பற்றி கேட்கணும்னா வென் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை பார்த்தப்போ நீங்கள் சிரிச்சிட்டு இருந்தீங்க, இது நடந்தப்போ. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அந்த டைம் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா. இதை நான் பண்ணப்போ நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருந்தீங்க. உதாரணத்துக்கு, ஷீ வாஸ் ஈட்டிங் வென் ஐ ரீச்ட் ஹோம். ஷீ வாஸ் ஈட்டிங் வென் ஐ ரீச்ட் ஹோம் அப்படின்னா அவள் நான் வீட்டுக்கு போனப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா. ரீச்ட் அப்படின்றது நம்ம வந்தடையிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது அவள் நான் வீட்டுக்கு போனப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா. ஷீ வாஸ் ஈட்டிங் வென் ஐ ரீச்ட் ஹோம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணி ஆகணும், இன்னொரு விஷயம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். மை ஃப்ரெண்ட் வாஸ் ஹெல்பிங் மீ அப்படின்னா எனக்கு என்னுடைய நண்பர் உதவிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மை ஃப்ரெண்ட் வாஸ் ஹெல்பிங் மீ. இப்போ இது எல்லா விஷயங்களும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஒன்று, இது எல்லாமே தொடர்ச்சியாக சில நேரங்களுக்கு நடந்துட்டு இருந்த விஷயம். வாஸ் போட்டாச்சு, இல்லை ப்ளூரல் அப்படின்னா வேர் போட்டாச்சு, அது கூட ஐஎன்ஜி. ஆனால் இது சில நேரங்களுக்கு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்த விஷயம். அந்த தொடர்ச்சியாக அப்படின்றது தான் கண்டினியூஸ் டென்ஸ். வென் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்குது, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக, இது நடந்துட்டு இருந்தப்போ நான் போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த வென் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக சிங்குலராக இருந்தால் வாஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூரல், அதாவது பன்மை, ஒருத்தருக்கு மேற்பட்டவங்களை பற்றி பேசணுன்னா வேர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பகுதி உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எதிர்மறை வாக்கியம், இது ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல, ஏன்னா இது நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ எதிர்மறை வாக்கியங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 உதாரணங்கள் மட்டும் கொடுக்குறேன், என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். I was not studying. நான் படிச்சுட்டு இல்லை, அதாவது நீங்கள் கூப்பிட்டப்போ நான் படிச்சுட்டுலாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னா ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங் வென் யூ கால் மீ. அடுத்தது I was not eating. நான் சாப்பிட்டுட்டு இருக்கலை. She was not cooking dinner. அவங்க டின்னர் சமைச்சிட்டு இருக்கலை. அடுத்தது they were not playing அப்படின்னா அவங்க விளையாடிட்டுலாம் இருக்கலை. அடுத்தது it was not raining, மழை பெய்யலை, மழைலாம் பெஞ்சிட்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா இட் வாஸ் நாட் ரெய்னிங். மழை பெய்யுதுன்னா என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் ரெய்னிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங். நேற்று நைட் மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா இட் வாஸ் ரெய்னிங் லாஸ்ட் நைட். மழைலாம் பெய்யலையே அப்படின்னு நம்ம சொன்னால் இட் வாஸ் நாட் ரெய்னிங் லாஸ்ட் நைட். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ அடுத்தது நம்மளோட நிகழ்ச்சியில் வேர்ட் ஆஃப் த டே. வேர்ட் ஆஃப் த டேயில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை மெமரி. மெமரி, MEMORY, மெமரி அப்படின்னா ஞாபகம், அப்படி இல்லைனா நினைவு அப்படின்னு சொல்லுவோம். நினைவுகள் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளோட கடந்த காலத்தை பற்றி நம்ம யோசிக்கிறப்போ நமக்கு அந்த நினைவுகள் ஞாபகங்கள் வரும். அப்போது அந்த மெமரி அப்படின்றத நம்ம வாக்கியத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I have sweet memories அப்படின்னா என்கிட்ட நிறைய இனிய நினைவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது I am creating memories every day. உருவாக்குறது. I am creating memories every day. தினமும் நான் நிறைய நினைவுகளை உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கடந்த காலத்துல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வாக்கியங்கள் உருவாக்கலாம் அப்படின்றத பத்தி கேட்டோம். அது மட்டும் இல்ல, நிறைய வாக்கியங்கள் பிராக்டிஸும் பண்ணோம், எதிர்மறை வாக்கியங்களும் கத்துக்கிட்டோம். கடைசியா நினைவுகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு அழகான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோனியா. அமைப்பில் உதவி ஆர் சோனியா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: தாய்க்கழிவி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சு உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

ஹலோ, குட் மார்னிங் லீலேஸ்ரா. உங்க ஊட்டி எஃப்எம் 91.8, நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் பேசிட்டுருக்கோம். அதுவும் சண்டே மதமாக வந்து காஃபியோட இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு டாபிக் என்னன்னா அத்தியாவசிய தேவைகள், அதாவது நீட் அண்ட் நெசசிட்டி அப்படிங்கிறது சொன்னேன். இன்றைய இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைய குட் மார்னிங் நியூஸில். அந்த விஷயத்தில் நான் சொன்னேன் நீட் அண்ட் நெசசிட்டி, அதாவது நீடு என்பது இன்றைய தேவை, அதாவது இன்று கண்டிப்பாக இருக்கக்கூடிய தேவை. நெசசிட்டிங்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த நீட் அண்ட் நெசசிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நீங்கள் வந்து மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அத்தியாவசிய, அதாவது இன்னும் அழகான தமிழில் சொன்னால் அத்தியாவசிய தேவைகள் என்ன, ஆடம்பர செலவுகள் என்ன. இந்த அத்தியாவசிய தேவைகள்ங்கிறது இன்றைக்கி அது இருந்தால் தான் நம்ம வயிறு நிறையும், அதுதான் அத்தியாவசிய தேவைகள். ஆடம்பர செலவுங்கிறது நம்ம வாழ்க்கை முழுவதும், இன்று சைக்கிள் வாங்கினோம் நாளைக்கு பைக் வாங்கணும் தோணும், நாளைக்கு பைக் வாங்கணும்னா கார் வாங்கணும் தோறும், கார் வாங்கணும்னா பெரிய கார் வாங்கணும், இதுதான் வந்து ஆடம்பர செலவுகள். ஸோ இதை வந்து நீங்கள் பிரித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரும் வேணும், ஒரு ஒரு ஃப்ரெண்டு வேணும். ஸோ இதை சொல்வதற்கும் ஒரு ஃப்ரெண்டு வேணும், இல்லை நீங்களே வந்து இதை அனலைஸ் பண்ணணும். இதில் இந்த ஃபினான்சியல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு ஒரு பொருளுக்கும் வந்து ப்ராடக்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் அனாலிசிஸ் எப்படின்னா அது இன்ட்ரடியூஸ் எப்போ ஆகுது அந்த மார்க்கெட்டில், அது எப்போ வந்து க்ரோ ஆகுது, எப்போ வந்து பீக்கில் இருக்குது, அதற்கடுத்து எப்போ வந்து டெட்லைனுக்கு போகுது. இந்த ப்ராடக்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃபுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்போ வாங்கணும், அடுத்து அந்த எப்போ வந்து அதை வந்து மாற்றணும் அப்படின்னுங்கிறதும் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே இந்த நீட் அண்ட் நெசசிட்டி அப்படின்னுங்கிறது புரியும். ஸோ நம்ம வாங்கும்போதே ரொம்ப அட்வான்ஸாக வாங்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக காசு செலவு பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் ஒரு மாதங்கள்லேயே அந்த மாடல் வந்து மாறுது அப்படின்றக்காக திருப்பி வந்து அதற்கான செலவுகளை டபுள் செலவாக பண்ணுறது வந்து அதாவது அத்தியாவசியமாக இருக்காது. அத்தியாவசியம் அப்படின்னுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை இன்றைக்கி வாங்கி அந்த ப்ராடக்டை நம்ம எவ்வளவு நாளைக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து இருக்கிறது. ஸோ அதனுடைய லைஃபை வந்து நாம் லாங்காக யூஸ் பண்ண அதனுடைய அது அதற்கேற்றப்போல் அந்த ப்ராடக்டையும் நாம் செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. ஸோ நீட் அண்ட் நெசசிட்டி, அதாவது அத்தியாவசிய ஆடம்பர செலவுகளை ஒன்ஸ் நீங்கள் பிரித்து பார்த்த பிறகு அந்த அத்தியாவசிய செலவுகளுக்கும் இன்றைக்கி மட்டும் நம்ம வாங்குகிறோமா இல்லை லைஃப் லாங் வாங்குகிறோமா, இதை வந்து நீங்கள் செய்யணும். அதற்கடுத்து சார் இதெல்லாம் செய்கிறதுனால நம்ம விருப்ப செலவுகளை பண்ணவே கூடாதா, வெளியே போய் சாப்பிடவே கூடாதா, எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் மாதத்திற்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய உங்க கையில் தான் தெரியும் எவ்வளவு பணம் இருப்பு இருக்கு, எவ்வளவு நாம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதற்கடுத்து மிக முக்கியமாக இதுல நாம செய்யக்கூடிய விஷயம் தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல செலவு பண்றது. இந்த ஆன்லைன் செலவுகளை நீங்கள் குறைத்தாலே, ஏதாவது இது வந்து அதாவது ஒரு இன்விசிபிள் செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் தெரியாமலே வந்து ஒரு அடிக்டடா செலவு பண்றது. கையில அமௌண்ட் எடுத்து வச்சு செலவு பண்ணலாம் ஒன்று, இல்லைன்னா வந்து எழுதி வைக்கலாம். இந்த இரண்டு

0: பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் பார்ப்பதற்கு இல்லை கேட்பதற்கு கன்வென்ஷனல் மாடலாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இதை வந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தெரியும் போன மாதம் என்ன செலவுகள் செய்தோம், அதில் அத்தியாவசிய செலவுகள் என்ன, ஆடம்பர செலவுகள் என்ன, அதில் நாம் இந்த மாதம் எதை அதிகமாக செலவு வைத்திருக்கிறோம், அத்தியாவசிய செலவு அதிகமாக செஞ்சுருக்கோமா, ஆடம்பர செலவுகள் அதிகமாக செஞ்சுருக்கோமா, இதுதான் நாம் வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டே டியூன், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8. இன்னும் அழகான வந்து இந்த டாப்பிக்கில் பேசலாம் குட் மார்னிங் நியூஸ் ப்ரோக்ராமில்.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு பிளேஸ பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் ஒரு சூப்பரான பிளேஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ், கொஞ்சம் சீக்ரெட்டான பிளேஸ், தமிழ்நாடோட ஹிடன் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிடன் பாரடைஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மேகமலையை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேகமலைன்னு அப்படின்னு சொன்னா உடனே யோசிக்கிறீங்களா, அது எங்க இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி, இதுதான் இதோட பியூட்டியே. மேகமலை இருக்கு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல, வெஸ்டர்ன் காட்ஸ் ஓட ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னே சொல்லுவாங்க. ஹைவேவி மவுண்டன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பீஸ் ஆன் த டாப் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க போனா ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சிட்டி லைஃப்ல இருக்கிற சவுண்ட் எல்லாமே இங்க வந்து ஸ்டாப் ஆகும். ஹார்ன் சவுண்ட் இல்ல, டிராபிக் சவுண்ட் இல்ல, நோட்டிபிகேஷன் டிங் டிங் அப்படின்ற சவுண்ட் கூட இல்லைங்க. எல்லா சவுண்டுமே ஸ்டாப் ஆயிரும். இந்த ஒரே சவுண்ட் நீங்க கேக்குறது என்னன்னா விண்டோட சவுண்டும் பேர்ட்ஸோட சவுண்டும், அதாவது அங்க இருக்க காற்றோட சவுண்டும் பறவைகளோட சவுண்டும் மட்டும்தான் கேட்கும். அங்க உங்களோட தாட்ஸே வேற மாதிரி மாறிடுங்க. மேகமலையோட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் டீ எஸ்டேட் தாங்க. கிரீன் கிரீனா இருக்கிற டீ எஸ்டேட்டு, அதுல இருக்க பிளான்டேஷனு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம மேகம் ஸ்லோவா மூவ் ஆகும். மார்னிங் டைம்ல சன்லைட்டு அந்த லீவ்ஸ் மேல விழும்போது கேமரால கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பியூட்டி கண்டிப்பா அங்க இருக்குங்க. ரோட் ட்ரிப் லவ்வர்ஸ்க்கு அது ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மேகமலை ரோடே ஒரு ட்ரீம் பிளேஸ். ஹார்பின் பெண்டு நிறைய இருக்கும், மிஸ்டிக் கர்வ்ஸ் அதிகமா இருக்கும். அங்கிருந்து பார்க்கும்போது அந்த காடுகள் அழகான காட்சி, ஒவ்வொரு ஆர்பின் பண்டும் நம்ம டர்ன் பண்ணும்போது அது ஒரு அழகான சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜர்னியே ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு கூட அந்த பைக் லவர்ஸ் வந்து சொல்றாங்க. வைல்ட் லைஃப் லவர்ஸும் நிறைய பேர் நம்ம மத்தியில இருக்காங்க. மேகமலை பக்கத்துல யானை, காட்டெருமை, மான்கள் போன்ற எல்லா அனிமல்ஸும் அங்க பக்கத்துல இருக்கும். நீங்க ரோட் ட்ரிப் போகும்போதே பார்க்கலாம், ஆனா உங்களை அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. சோ பயப்பட வேண்டாம், மெதுவா போங்க, சைலண்டா போங்க, ஒரு சூப்பரான பிளேஸ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வாட்டர் ஃபால்ஸ் பத்தி சொல்லாம போனா மேகமலை கம்ப்ளீட் ஆகுமா, ஆகவே ஆகாது இல்லையா. உருளி ஃபால்ஸ்ன்றது அங்க ரொம்பவே சூப்பரான ஃபால்ஸ். மணலார் ஃபால்ஸும் அங்க இருக்கு. மான்சூன் டைம்ல போனா தண்ணியோட சவுண்டும் மழையோட அந்த எக்கோ சவுண்டும் கேட்கும் போது ஒரு நேச்சரோட மியூசிக் மாதிரியே இருக்குங்க அது. மேகமலையில லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. பிக் ரெசார்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா இல்ல. ஆனா அதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன ஹோம் ஸ்டேஸ் இருக்கு, சிம்பிள் ஃபுட் இருக்கும், பிங்க் டெண்டன்சி கொண்ட மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. நைட் டைம்ல நீங்க அங்க இருந்து ஸ்கையை பார்த்தா ஸ்டாரையே கவுண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு தெளிவான வானம், பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு இடம் தாங்க இந்த மேகமலை. சோ இந்த வீக்கெண்டுக்கு மாலுக்கு போலாமா, தியேட்டருக்கு போலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க, இந்த வாட்டி போனை கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுட்டு மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு மேகமலைக்கு போங்க. பிகாஸ் பெஸ்ட் பிளேஸ் வந்து ஃபேமஸா இருக்காது, ஆனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ஊரை சுற்றம் காற்று நிகழ்ச்சியில ஒரு அழகான பிளேஸ பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் வேற ஒரு பிளேஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
4: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
4: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
4: கேட்க தவறாதீர்கள்.
5: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

யார் ரமான் இடைசேலை யார் ரமான் தனுஷ் பாடிய பாடல் ஒலிக்கிட்டோம். ராயன் திரைப்படத்திலிருந்து உங்க ஊட்டிய பந்தி 1.8. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டிய பந்தி 1.8 குட் மார்னிங் நீல்கிரீஸ். நான் உங்கள் அன்பு நண்பன் அர்ஜே ஜேபி பேசிட்டு இருக்கேன். குட் மார்னிங் நீல்கிரீஸ்ல நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்.

அதாவது எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, பெரிய டாஸ்க் இருந்தாலும் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சொல்கிறது ஈஸி தம்பி, செய்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து முடியும். ஏன்னா மக்களால் வந்து முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம அதுவும் நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன், அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது சேவிங்ஸ் மட்டும் கிடையாது, கடனை எப்படி குறைக்கணும், அதாவது அனாவசிய செலவுகளை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அனாவசிய செலவுகளை குறைத்தாலே நாம் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த அனாவசிய சேவிங்ஸை குறைப்பதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஹேபிட்டு கடன் வாங்குவது. இந்த கடன் வாங்குவது அப்படின்னுங்கிறத வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும், அதை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதை கடன் இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு, அரிய இல்லாத ஸ்டூடெண்ட் அரை ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி, கடன் இல்லாத மனிதன் அரை மனிதனுங்கிற மாதிரி ஆகிட்டோம். கடன் இல்லை அப்படிங்கிறது இருந்தாலே ஓ என்னது கடன் இல்லையா அப்படிங்கிறது, அடுத்து லோன் இல்லையா அப்படின்னு சொல்கிறார், கிரெடிட் கார்டு இல்லையா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு நாம் வந்து ஒரு ஆச்சரியப்படும் விஷயமாக நம்முடைய வாழ்க்கை முறை மாறி இருக்குது அப்படின்னுங்கிறது தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிறத நாம் யோசிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேவைகளை இம்மிடியேட்டாக பூர்த்தி பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் தள்ளி, அதாவது அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம் அப்படி பண்ணிக்கலாம். இதில் இந்த அத்தியாவசிய தேவைகளை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஆடம்பர செலவுகளில் வந்து இந்த கடன், அதற்காக கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும். அதற்கு அடுத்து கடன் வாங்குவதிலையும் வந்து பேங்க்கில் வந்து சொல்லுவாங்க, அதாவது பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அண்ட் நான் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்ஃபார்மிங் ஃபண்ட் நான் பெர்ஃபார்மிங் ஃபண்டு பேங்க்கில் மட்டும்தான் இருக்கானா, நமக்கும் இருக்குது. இதில் நமக்கு என்ன பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் இல்லை ஒரு பொருளுக்காக கடன் வாங்குகிறீர்கள், அந்த பொருளுடைய மணி வேல்யூ, அதாவது அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் கடன் கூட சொல்லலாம். சின்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு இல்லை இடம் வாங்குவது, ஒரு இடத்தை வாங்கி போடுகிறேன், இன்றைக்கி வந்து 5 லட்சத்துக்கோ இல்லை 10 லட்சத்துக்கோ வாங்குறீங்க, இன்னும் ஒரு வருடம் கழித்து அது 12 லட்சமாகவோ இல்லை ஒரு 15 லட்சமாகவோ மாறுகிறது. இது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெர்ஃபார்மிங் கடன், நீங்கள் வாங்குவதில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கடன். ஒரு மொபைல் வாங்குறீங்க, இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டுடைய மொபைல் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு வாங்குறீங்க, நாளைக்கு போய் அந்த விற்றுங்கன்னா அந்த 1 லட்சம் என்பது 50,000 ரூபாய்க்கு கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் பெர்ஃபார்மிங் கடன் நம்ம வீட்டை பொறுத்தவரை. ஸோ இதை நாம் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது போன்ற ஆடம்பர, அதாவது நான் பெர்ஃபார்மிங் கடனை கொஞ்சம் குறைங்க. பெர்ஃபார்மிங் கடன் நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், அது குரோத் ஆகுதா இல்லையா, அந்த குரோத் வந்து கண்டிப்பாக வந்து வங்கிகள் இதையெல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்ரு, இல்லையா பெட்ரு வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் வருவதற்கு ஏற்றாற்போல் செலவு செய்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்து மிக முக்கியமாக இந்த கடன் அட்டைகள், அதாவது கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் வந்து மிக முக்கியமான விஷயம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்துங்க. அதற்கு அடுத்து இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கார்டு மட்டும் கிடையாது, உங்களுடைய கடன் மட்டும் கிடையாது, இது வந்து இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறதையும் அஃபெக்ட் பண்ணும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிளில் வந்து படித்தேன், கிரெடிட் கார்டு அதாவது சிபில் ஸ்கோர் எப்பெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு அதாவது சிவில் ஸ்கோர் வந்து நம்ம கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதிலையும் வந்து இம்பேக்ட் ஆகுமா, எப்படி இம்பேக்ட் ஆகும், நான் தான் வந்து வாங்கக்கூடிய கடனை கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக கட்டிடுறேனே அப்படின்னுங்கிறது. இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா, அந்த 50,000 ரூபாய்க்கு நீங்கள் மேக்ஸிமமாக எப்போயெல்லாம் டே அதாவது ஒவ்வொரு மாதமும் வாங்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் வந்து அந்த கடன் அட்டையும் வந்து சிபில்ஸ் கார்டும் இணைப்பில் இருக்குமா. அதற்கு அடுத்து இந்த கடனை, அந்த 50,000 மேக்ஸிமம் கடனை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கீங்க, எப்படி கட்டுறீங்க, இதுவும் வந்து மிக முக்கியம். அதாவது அந்த மாத 28ஆம் தேதி லாஸ்ட் நாள்னா 28ஆம் தேதி வரைக்கும் இழுத்து அதை கட்டிருக்கீங்களா, இல்லை அந்த 50,000 கடன் நமக்கு தெரிந்த உடனே அதை வந்து இமிடியேட்டாக கட்டி முடிச்சிருக்கலாம், இதுவும் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரில் வந்து கண்டிப்பாக வந்து தெரியுமா. ஸோ கடனை வாங்கி அந்த கடன் அட்டை அதாவது கிரெடிட் கார்டை வந்து வாங்குறதுல கிரெடிட் கார்டை நான் கரெக்டாக கட்டிடுறேன் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, மேக்ஸிமமாக நீங்கள் வாங்குறதும் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணுமா, அதே மாதிரி எல்லா மாதமும் மேக்ஸிமம் வாங்குறதும் வந்து உங்களுடைய கடன் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணுமா, அதற்கடுத்து கரெக்டான டயத்தில் அதை கட்டுறீங்களா அப்படின்னுங்கிறதும் இது, எவ்வளோ வேகமாக கட்டுறீங்க இதுவும் வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஒரு விஷயம், ஆனால் நமக்கு தெரியாத விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய சேவிங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் கடன் வாங்கணும்னா இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறதும் மிக முக்கியம், அஃபீஷியலாக வாங்குறதுக்கு, நான் சொல்வது பேங்க்கில் வாங்குவதுக்கு. ஸோ அதற்கடுத்து
நான் சொன்னது போல் இந்த கடன் தேவையா அப்படின்னுங்கிறதையும் தேய்ச்சி யோசிச்சு வாங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம், யார்கிட்ட வாங்குறீங்கன்னுங்கிறது இருக்குது, எவ்வளோ வட்டிக்கு வாங்குறதுங்கிறது இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கோஃபார் நான் எதுக்கு சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னுங்கிறது. கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்பயுமே இருக்கும், அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பையும் நன்மையும் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பாடல் கேட்கலாம். ஊட்டி 51.8 ஸ்டேட் யூனிட், உங்கள் ஊட்டி 51.8 இங்கே எல்லாமே சமகிட்டேன்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
1: வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு OTFM 101.8. ஊட்டிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ், உங்க அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபியோட.
2: ஜீ

0: பூம்பா.
1: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா. சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

ஊட்டிஎஃப்எம் 91.8 நேர்கள் இதுவரை கேட்டது டிரைவ் டைம் பீட்ஸ். உங்க ஊட்டிஎஃப்எம் 91.8 ஊட்டிஎஃப்எம் 91.8 நிலைத்த நேரம் 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: என்ன நேர்களே, இன்றைய ரெட்ரோ ராகங்கள்ல எந்த ஹீரோயினோட ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். முதல் பாட்டுல எஸ் வருஷம் 16 திரைப்படத்துல இருந்து பி சுசிலா உடைய குழு இளையராஜாவுடைய வாய்ஸ், இளையராஜாவுடைய இசையில அந்த பாடல் கேட்டோம். நீங்க கேட்ட அந்த பாடல் வந்து குஷ்பு அவர்கள் நடித்து வெளிவந்த படம். ஸோ இன்றைய ஹீரோயின் ஸ்பெஷல் குஷ்பு அவர்கள் நடித்த திரைப்படம் வந்து பாடல் கேட்க போறோம் ரெட்ரோ ராகங்கள்ல. ஸ்டே டியூன், இது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. இங்க எல்லாமே சமகிட்டே.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நிலை ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்ருக்கீங்க. நேர்களுடைய கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் மன்னிப்பு பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா என்ற தலைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரும் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மன்னிப்பு பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா என்ற தலைப்பில் இன்று காலை 10:30 பூங்காவனம் நிகழ்ச்சியில் உதகை கிறிஸ்து ரெக்ஸ் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சுதந்திர தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் நல வாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சி மகளிருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி, மகளிர் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி. மகளிர் பங்கு பெற்று தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்.
4: ஒருத்தர் வேகமா வந்தார், அவசரமா ஒரு செய்தித்தாள் வாங்கினார், அதை விட வேகமா அங்கேயே நின்றுகிட்டு அதை புரட்டினார். ஒரு நிமிஷம் என்னத்தையும் ஆர்வமாக பார்த்தார். அதுக்கப்புறம் நிதானமாக பேப்பரை மடித்து வச்சுக்கிட்டு அவசரம் இல்லாமல் நடந்து போனார். அவர்கிட்ட மெதுவாக போய், அப்படி என்னத்தை சார் அவ்வளோ ஆர்வமாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டோம். கடையில் பேப்பர் வாங்கின உடனே முதல் காரியமாக அதை பார்த்துருவேன் சார் அப்படின்னார். எதேன்னு கேட்டோம். அதுதான் சார் ராசி பலன், அதை பார்த்தா தான் எனக்கு எல்லாமே சரியாக ஓடும் அப்படின்னார். அது சரி சார், ராசி பலனில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க, சரி அதில் போட்டிருக்கிறது பிரகாரம் அன்னைக்கு சரியாக நடக்குதா அப்படின்னு கேட்டோம். நடக்குதா இல்லையானெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சார், காலையில் அதை பார்க்கணும், அதில் ஒரு ஆவல் அவ்வளவுதான்னார். கிட்டத்தட்ட எல்லாருமே இதே மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராசி பலன் பார்க்குற பழக்கம் தமிழர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறார் ஒரு பேராசிரியர். அவர் எழுதியிருந்த ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று சமீபத்தில் படித்தோம். ராசி பலன் போடாமல் வர்ற நாளிதழ்கள் இங்கே வந்து ரொம்ப குறைச்சல், அது போட்டால் தான் அதிகமாக விற்பனை ஆகுது, அதனால் அதில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கை சார், மெட்ராஸில் பேப்பர் வாங்கி தன்னோட ராசி பலன் பார்த்துட்டு பெங்களூரில் ஓடுற குதிரை மேலே பணம் கட்டுறவங்களும் உண்டு, ராசி பலன் பார்த்துட்டு லாட்ரி சீட்டு வாங்குறவங்களும் உண்டு. இந்தியாவில் அச்சாகிற மொத்த லாட்ரி சீட்டில் 70% தமிழ்நாட்டில் தான் விற்பனை ஆகுதான். இது முன்னாடி இங்கே அனுமதி இருந்த காலத்தில் உள்ள கணக்கு, இப்போ தான் அதை கட்டுப்பாடு பண்ணியாச்சு. வான் மண்டலம் பூ மண்டலத்தை பாதிக்கிறது உண்மைதான், அதை வந்து அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இன்று நண்பரால் பண வரவு அப்படின்னு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பன் இன்னைக்கு பணம் கொண்டாந்து கொடுக்க போகிறான்ங்கிறது ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரத்துக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள நண்பர்கள் எந்த காலத்தில் பணம் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க? நண்பர்களை வந்து பக்கத்திலேயே இப்போ இருந்து பார்க்குற நம்மாலேயே புரிஞ்சிக்க முடியல, எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன தெரியும்? ஒரு காலத்தில் நாம் வாழ்கிற இந்த பூமி ஒரே இடத்துல நிலையாக நிற்குதுன்னும், சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றிக்கிட்டு வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் உருவான ராசி பலன் கொள்கையை சூரியனை சுற்றி தான் பூமி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த காலத்துலேயும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வினோதம் தான். இந்த ராசி பலன் பார்க்குற பழக்கம் நம்முடைய ஊக்கத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு பழக்கம், அது வேண்டியதில்லைங்கிறது தான் அறிவாளிகள் கருத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாமே ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போமே. ஒரே நாள் வந்த தினசரி பேப்பர்கள் சிலதை எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரே ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் என்ன பலன் போட்டிருக்கு பார்க்கலாமா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராசிக்கு ஒவ்வொரு செய்தித்தாள்லையும் என்ன ராசி பலன்னு பார்த்தோம். ஒரு பேப்பரில் செலவும் சிரமமும் அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொரு பேப்பரில் சுலபமாக நன்மை அப்படின்னு போட்டிருக்கு. இதில் எதை நம்புறது? நீங்களும் ஒரு நாள் இதை சோதிச்சு பாருங்கள், பல பேப்பர் வாங்கி உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், எல்லாம் ஒரே விதமாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நானும் ஒரு நாள் கடையில் பேப்பர் வாங்கினோம். நண்பர் வந்து ராசி பலன்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாதவர், இருந்தாலும் நான் பேப்பர் வாங்கின உடனே உங்கள் ராசி என்ன சொல்லுங்கள் பலன் என்னன்னு பார்க்கலாம்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் டூப்புங்க, அதையும் பார்க்குறீங்கன்னார். சும்மா சொல்லுங்கன்னு, என் ராசி தனுசு, அதில் பண வரவுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னார். நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பண வரவுன்னு தான் போட்டிருக்கு சார், அது எப்படிங்க பார்க்காமலே கரெக்டாக சொல்லிவிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவாக கிட்ட வந்து காதோட காதாக சொல்கிறார், அந்த பேப்பருக்கு தினமும் ராசி பலன் எழுதி கொடுக்கறதே நான் தான் சார் அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
7: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: வெற்றி விழா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவனே ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் ஒலிக்க கேட்டோம். ஸ்டுடியோல டைம் 9:19. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள் உங்க ஊட்டி FM 91.8.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?

0: உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

ஊட்டி எஃப்எம் 91.8. நேர்லே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள். ஹீரோயின் ஸ்பெஷல் குஷ்பு அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் வந்து பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. செமையான பாடல வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. ஸ்டுடல் டைம் 9:30 ஆயிடுச்சு. நாம உள்ளூர் நிலவத்திலிருந்து உழவர் சந்தையில் நிலவரம் பார்க்கணும் இல்லையா, அதனால உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை இன்றைக்கு பார்த்துடலாம். உழவர் சந்தையில் இன்று காய்கறி பழ விலை நிலவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கம்மியாகவே தான் இருக்கிறேன். நீங்களும் வந்து ரெடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் விலை கிலோ ஒன்றிற்கு 42 ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது. வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 20 ரூபாய் தான், ஆப்பிள் ரகம் 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய ஊட்டி உழவர் சந்தையில் வந்து அவரைக்காய் 75 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிலோ ஒன்றுக்கு. அடுத்ததாக புடலங்காய் 34 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரக்காய் 30 ரூபாய் தாங்க விற்கப்படுகிறது. அடுத்ததாக பாகற்காய் பார்த்தீங்கன்னா 55 ரூபாய்க்கும், கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, இந்த 2 ரூபாய் காய்களும் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிலோ ஒன்றிற்கு. அடுத்து பச்சை மிளகாய் கிலோ ஒன்றிற்கு 45-50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் கிலோ 1 70 ரூபாயாகவும், பெரிய வெங்காயம் 43 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பொரியல் தட்டையினுடைய விலை 40 ரூபாயாக இருக்கிறது. 38 ரூபாய்க்கு ஒரு கிலோ முருங்கைக்காய் விற்கப்படுகிறது. 65 ரூபாய்க்கு தேங்காய் விற்கப்படுகிறது. மாங்காயினுடைய விலை 90 ரூபாயாக உள்ளது. வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கு உள்ளது, கருணை கிழங்கு 40 ரூபாய்க்கு உள்ளது. அடுத்ததாக மரவள்ளிக்கிழங்குடைய விலையும் 40 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. இன்று சர்க்கரை வள்ளிக்கிழங்குடைய விலை பார்த்தீங்கன்னா 45 ரூபாய். உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய் என்ற அளவில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இன்றைய உழவர் உதக சந்தை காய்கறி விலை நிறுவனங்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊட்டி 1.8 நிலை. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், கேரட் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. செவச்சவேன்னு இருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து 60 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி விற்கிறாங்க. நூல்கோல் வந்து 45 ரூபாய்க்கும், டர்னிப் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுது. முட்டைக்கோசினுடைய விலை கிலோ 1 25 ரூபாய் என்ற அளவில் இருக்குது. காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 110-120 வரை தரம் வாரியாக விற்கப்படுகிறது. வெள்ளப்பூண்டினுடைய விலை இன்று கிலோ 1 220 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. இஞ்சியினுடைய விலை 170-120 வரை தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. அடுத்ததாக கரி பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 60-80 ரூபாயிலும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஊட்டி அவரை 90-110 வரை விற்கப்படுகிறது. கலர் கோஸ் 40 ரூபாய்க்கும், 70 ரூபாய்க்கு குடை மிளகாய் விற்கப்படுகிறதுங்க. பஜ்ஜி மிளகாய் வந்து 50 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. இன்று ஊட்டி உழவர் சந்தையில் ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அடுத்ததாக கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய் என்ற அளவில் இருக்குது. கீரை எல்லாமே கிலோ 1 60 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. வாழை தண்டு ஒன்றினுடைய விலை 10 ரூபாயாகவும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ வாழை இலை வந்து அடுக்கு 40 ரூபாய் என்ற அளவில் இருக்குது. வாழைப்பூ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய் என்ற அளவில் வருது. மக்காச்சோள கதிர் 1 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.

0: திராட்சை 100 லிருந்து 200 வரை தரம் வாரியாக விற்கப்படுகிறது. மாம்பழத்தினுடைய விலை 120 ரூபாயாகவும், வாழைப்பழம் பூவன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கும், ரசாலி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் ரகம் 45 ரூபாய்க்கும், நேந்திரம் ரகம் 50 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய்க்கு உள்ளது. கற்பூரவல்லி 55 ரூபாய் என்ற அளவில் இன்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆப்பிள் 250 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய் என்ற அளவிலும் உள்ளது. சாத்துக்குனியுடைய விலை இன்று கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாயும், அண்ணாச்சி பழம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய் என்ற அளவில் விற்கப்படுகிறது. இன்னும் எல்லா விலை நிலவரங்களையும் சொல்லிட்டேன். உதகை உழவர் சந்தைக்கு போங்க, காய்கறிகளை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக உடம்ப பார்த்துங்க. அப்படியே ஹெல்த்தியாக உடம்ப பார்த்து ஊட்டியாக 101.8 நம்ம ரெட்ரோ ராங்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டு ரெட்ரோ ராங்களோட இணைந்து பயணிங்க. நம்ம ஊட்டியாக 101.8
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நிலை ரெட்ரோ ராகங்கள் வர்சலை இன்று ஹீரோயின் ஸ்பெஷலாக குஷ்பு அவர்கள் நடித்த திரைப்படங்களது பாடல் ஒலிக்க கேட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்.

தேவோட இசையில சித்ராவுடைய குரல்ல கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 ரெட்ரோ ராங்களுக்காக. நேரடிய கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில சிறப்பான தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு என்பது பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9344909108 என்ற எண்களுக்கும், 9342909108 என்ற எண்களுக்கும், 8300109108 என்ற எண்களுக்கும், 0423 என்ற இணைப்பு என்னோட 29666781 என்ற எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மன்னிப்பு பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 8300109108 என்ற எண்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் அனுப்பலாம். அடுத்ததாக சுதந்திர தின ஸ்பெஷலாக 10:30 பூங்காவனம் நிகழ்ச்சியில உதகை கிறிஸ்து ரெக்ஸ் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சுதந்திர தினத்தைய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நம்ம ஊட்டி FM 91.8. பெண் சிநேகிதிகளே, உங்களுக்காக ஊட்டி FM 91.8 வழங்குகிறது நம் வாழ்வின் நம்பிக்கை குரல் என்ற தலைப்புல வந்து மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி தினமும் காலை 12:10. நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுடைய பியூட்டி டிப்ஸ் மற்றும் குக்கன் டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்ணலாம். ஊட்டி எஃப்எம் சேவிங் டிப்ஸையும் நீங்க வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஊட்டி எஃப்எம் 91.8 மற்ற சிநேகிதிகளோட அதற்கான வாய்ப்பை இந்த சிநேகி நிகழ்ச்சி சிநேகிதிகளுக்காக பிரத்யேகமாக

0: 1.8 வழங்குகிறது. சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 அதுக்கும் வழங்குறது தினமும் 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் என்கிற தலைப்பில் நீங்க நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். இசை பிரியர்களுக்காக இன்று 10:00 ரவிவாஷி அகில் பாரதி சங்கீத சபை நிகழ்ச்சியில் சத்விகா மோகன் அவருடைய பாட்டு இடம்பெற கேட்கலாம். விவசாயிகளே, உங்களுக்காகவும் நம்ம ஊட்டி 1.8 வழங்குகிறது தோட்டமும் தொழில் நிகழ்ச்சி தினமும் 7:30. இன்றைய நிகழ்ச்சியில் தேயிலையில் நோய் தாக்குதலும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயி கே பிரசாத் அவர்களோட நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் கலைஞ எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊட்டி 1.8. சார், நான் நாடக பிரியர் அப்படின்னுங்கிறீங்களா? நாடகத்தை வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். 4:00 ஒளி சித்திரத்தில் RR கிரியேஷன்ஸ் வழங்கும் மகாகவி பாரதி மேடை நாடகத்துடைய வானொலி வடிவம் இருக்கு. எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். சார், வாடாமலரில் வாடாமலரான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு என்ஜாய் பண்ணுற நீங்கள் என்ன பண்ணால், 5:02 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நிகழ்ச்சியில் உங்களுடைய நேர் விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஊட்டி 1.8. ஸோ நேர்களுக்காக ஊட்டி எஃப்எம் இருக்கா இல்லை ஊட்டி எஃப்எம்காக நேர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நேர்களுக்காக நிகழ்ச்சிகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஊட்டி 1.8 கேட்டு. ஸ்டுடென்ட் டைம் 9:45 ஆயிடுச்சு. நீங்க கேட்டிருக்கீங்க ஊட்டி 1.8.
1: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:00 எதிரும்
1: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.
4: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா பாடிய பாடல் இளையராஜா இசையில் ஒலிக்க கேட்டோம். மன்னன் திரைப்படத்திற்காக ஊட்டி FM 91.8 ரெட்ரோ ராகங்களில் இருந்து ரெட்ரோ ராகங்கள் வழங்கிக் கொண்டிருப்பது உங்க ஊட்டி FM 91.8. நான் உங்கள் அன்பு நண்பன் அர்ஜே ஜேபி. ஸ்டேடியம் இது உங்க ஊட்டி FM 91.8. இங்க எல்லாமே சமகிட்டே.

மைடியர் மார்த்தாண்டம் திரைப்பிலிருந்து மனோகுரலில் ஒழித்து தந்த பாடல் இளையராஜா இசையில் ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க ஊட்டி 91.8 ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். குஷ்பு நடித்த திரைப்படம் வந்து பாடல் ஒழிக்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.

இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் கேட்டீங்க. நிறுத்த நேரம் 10:09.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகி ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோயின் ஸ்பெஷல்

தேவாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள்

எஸ் பி பாலசுப்ரமணியம், சுரணலதா ஆகியோர் பாடிய பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். ஊட்டி எஃப்எம் 91.8 கேட்டிருக்கீங்க நேர்களே. இது ரெட்ரோ ராகங்கள், ஹீரோயின் ஸ்பெஷல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேப்டன் மகள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சித்ரா அண்ட் மனோ பாடின பாடல் இடம்பெற கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலோட இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர தினத்தையொட்டி உதகை கிறிஸ்த் ரெக்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நமஸ்கார் அண்ட் வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல் our dear listeners of ஆல் இந்தியா ரேடியோ. We are delighted to welcome you to this special Independence Day program presented by the students of Christus Rex Senior Secondary School, Ooty.
3: Christus Rex Senior Secondary School, Ooty,
4: founded in 1975, has been committed to nurturing young minds through quality education, values and holistic development. Situated amidst the beautiful Nilgiris, our school strives to inspire students to become responsible, compassionate and confident citizens of our great nation.
2: Today, we are happy to bring you a special program celebrating the spirit of India's independence.
5: Independence Day is not just a celebration of our freedom. It is the day to remember the courage of our freedom fighters, honor their sacrifices, and reflect on our responsibilities as a citizen of India.
2: Let us begin our celebration with pride in our hearts and love for our motherland. Let us commence this celebration with a soul-stirring patriotic song dedicated to our freedom fighters. May this melodious tribute fill every heart with gratitude, pride, and love for our nation.

0: இத்துடன் இன்றைய பூங்காவனம் சிறுவர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை. கவிதை
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
7: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம்இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

0: விளையாடுறதுக்கு தீவுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை பார்த்து ரசிக்கலாமே. இயற்கை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
1: சென்னை வானொலி நிலையம்.

0: நீங்கள் இணையலாம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலை. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பு பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். என்னதான் நம்ம மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு இருந்தாலும், இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரப்ப அவனடா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கோவப்படுற ஆளுங்க தான் நிறைய இருக்கணும். ஒழிய மனித மாண்பாக அந்த மன்னிப்பை எடுக்கக்கூடிய ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். என்ன கார்த்திக்?
1: குட் மார்னிங் ஜேபி.
0: சூப்பர், ஒரு சர்ப்ரைஸா இந்த மன்னிப்பு, ஏன்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாம ஆரம்பிச்சிட்டேன், நீங்க என்னை மன்னிக்கணும்.
1: அப்படி ஒரு விஷயம், ஆனா மன்னிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது. நம்ம இவரு கேப்டன் சொல்ற மாதிரி, தமிழ்ல பிடிக்காது எனக்கு ஒரே வார்த்தை, மன்னிப்பு.
0: மன்னிப்பு இப்படி எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க,
1: ஆனா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா அப்படிங்கறத வந்து ஒரு பட்டி பண்ற தலைப்பு மாதிரி இருந்தாலும், நம்ம நேயர்கள்கிட்ட இதை பத்தி நம்ம பேசுவோம். நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றாங்க மன்னிப்பை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்.
0: சரி, அதுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணணும் இல்லைங்களா, ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
1: நேயர்கள் இந்த டாபிக்ல பேசுறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018. தொலைபேசி எண்கள் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். 8300019108 என்ற எண்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்லயும் பகிர்ந்துக்கலாம். இதுல பிரத்யேகமாக இந்த எண்ணிலிருந்து நீங்க அலைபேசி எண்ணை புதிய நேர்களாக இருந்தா பயன்படுத்தலாம். அதுவும் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணாம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணக்கு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அடுத்து வந்து நேருக்கு பேசலாம்.
1: முதல் நானும் பெரிய மனஸ்தன்மையா உங்களை மன்னிச்சிட்டேன்.
0: நன்றி நன்றி. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் இடையர்பாளையத்திலிருந்து பெருமாள் சுவாமி பேசுகிறேன்.
0: பெருமாள் சுவாமி, நலமா இருக்கீங்களா?
2: நலமாக உள்ளோம். நீங்கள் எல்லாம் நலமா?
0: நலமாக நலமா இருக்கு.
1: நலமா.
0: தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பை கேட்டேன்.
0: நீங்க வந்து
2: தொடர்கிறேன்.
0: நீங்க வந்து பக்குவத்தின் பக்கமா இல்ல வந்து பலவீனம் பக்கமா?
2: பக்குவத்தின் பக்கம்தான்.
0: சொல்லுங்க, என்ன எதுக்காக வந்து அத பக்குவமா நினைக்கிறீங்க?
1: மன்னிப்பு வழங்குறது அப்படிங்கிறது வந்து எப்படி அது பக்குவமாகும் நினைக்கிறீங்க?
2: அவர் நன்னயம் செய்து விடல் என்ற குரல் மூலம் வள்ளுவம் மொழிவது என்ன? நமக்கு யாராவது தீங்கு செய்ததில் அவர்களை மன்னித்தால் மட்டும் போதாது, அதற்கு மேல் ஒரு படி சென்று அவர்களுக்கு நல்லவற்றையும் செய்திட வேண்டும் என்பதுதான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்பதெல்லாம் பேசுவதற்கு நன்றாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், இதயத்திற்கு இதயமாக இருக்கலாம். அப்படி செய்தால் ஒரு சுக்கும் மிஞ்சாது. அழிவிற்கு அடிகோலும், அளவற்ற இன்னல்கள் வந்து சேரும், நிம்மதி போகும், சமாதானம் அழியும். எனவே மன்னித்தல் பக்குவத்தின் குணமே, பலவீனத்தின் அடையாளம் அல்ல என்று உறுதியாக சொல்லலாம்.
0: நன்றி நன்றி.
2: மன்னித்தல் மகத்துவமான விஷயம். மனிதனை மாமனிதனாக்கும் மந்திரம், மனித நேயத்தை மலர வைக்கும் சூட்சமம். வாழ்வில் மன்னித்தலை வரவேற்போம். மன்னித்தலை வாழ்வில் கடைபிடித்து சந்தோஷங்களில் சங்கமிப்போம்.
0: நன்றி நன்றிங்க. நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஷார்ட்டாக பதிவு பண்ணலாம். நிறைய நேர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தலைப்பில், அதாவது மன்னிப்பு பக்குவத்தின் குணமா இல்லை பலவீனத்தின் அடையாளமா, எந்த பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன எதற்காக அதை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப ஷார்ட்டாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். கார்த்திக், அடுத்த நேர்கிட்ட பேசுங்க.
1: வணக்கம்.
3: வணக்கம் நண்பரே.
1: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: கோயம்புத்தூர் செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க.
1: நலமா இருக்கு, நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப மன்னிப்பு வழங்குறது அப்படிங்கறது வந்து

0: பக்குவத்துடைய குணமா இல்ல பலவீனத்தின் அடையாளமா?
1: பலவீனத்தின் அடையாளம் சார்.
2: எதற்காக சொல்றீங்க?
1: அதாவது குட்டிவாங்க சார், அத நிமிர் நின்னு பாருங்க, எரிச்சு ஓடிடுவாங்க. என்னங்க அதாவது மன்னிப்புங்க, வீட்டுக்குள்ள எதுவுமே, வீட்டுக்கு நாலு வீட்டுக்குள்ள வேணா மன்னிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். வெளியே வந்து ஒரு பிரச்சனைனா சரிச்சு பணைய வச்சுக்க, குட்ட குட்ட குட்ட குனிவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வந்து நம்மள பார்த்து சும்மா இருக்கு நாயே, அத நான் கல்லெடுத்து அடிச்சானா அது ஓடி, அதே திரும்பி நின்னு பாருங்க, நாங்க தெரிச்சு விடுவோம். அதனால குட்ட குட்ட குனியறது பலவீனம் தான் சார்.
2: நன்றி, நன்றிங்க, நன்றி.
0: அதாவது மன்னிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சாருடைய கருத்து. அடுத்த நேயர் இருக்காரா?
2: கண்டிப்பாக நிகழ்ச்சி நேயம், அடுத்த நட்பு. வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
3: கும்பகோணத்திலிருந்து மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன் சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
3: மன்னிப்பு வந்து குணமா அடையாளமான்னு கேக்குறீங்க. மன்னிப்புங்கறது வந்து ஒரு தண்ணில வந்து தேள் உழுந்துருச்சு, அத வந்து ஒரு முனிவர் எடுத்து போடுறாரு, அந்த தேள் வந்து அவரை கொட்டுது. என்ன அவருக்கு மறுபடியும் தண்ணில போய் உழுந்துருது, மறுபடியும் எடுத்து போடுறாரு. இப்படி பண்ண பண்ண ஒருத்தர் கேக்குறாரு, ஏங்க அதுதான் திரும்ப திரும்ப கொட்டுது, நீங்க ஏங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு, எடுத்து எடுத்து கரையில விடுறீங்க அப்படின்னு. இது வந்து என்னோட உதவி, மன்னிச்சு நான் வந்து உதவி செய்யறது என்னோட குணம், அதுக்கு கொட்டுற குணம், அதனால அது குணத்தை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாராம், விளக்கம் சொல்றாராம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், ஆனா வந்து அதுக்குன்னு வந்து அடிக்கடி அதே தப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க, மன்னிப்பு வந்து நம்ம வந்து பார்த்துதான், நம்ம யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும், யாருக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கறத பார்த்து நம்ம செய்யணும். பெரிய தவறா இருந்தா கண்டிப்பா நம்ம மன்னிச்சது சரி பரவாயில்ல அப்படிங்கலாம், ஆனா பெரிய தவறா இருந்தா கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும், இப்படிதான் நீங்க எப்பயுமே பண்ணுவீங்களா, இப்படிதான் நீங்க செய்வீங்களா, அந்த மாதிரி.
2: இல்ல இப்ப நீங்க நீங்க நிறைவா வந்து உங்களுடைய கருத்து என்னன்னா, மன்னிப்பு வந்து பலவீனமா நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்ல வந்து பக்குவமா எடுத்துக்கிறீங்களா?
3: அதை வந்து பக்குவப்படணும். நம்ம வந்து ஒருத்தரை திருப்பி நம்மளோட வச்சுக்கிறது, அது ஒரு பக்குவமா வச்சுக்கிட்டோம்னா
0: தெரிஞ்ச அவர் நம்மால் தான மன்னிச்சிருவார்பா,
2: அந்த தவறுகளை வந்து அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க,
0: மறுபடியும் மீண்டும் தப்பு தவறு செய்யறதுக்கு தோன்ற மாதிரி இருக்கு.
2: சோ நிகழ்ச்சியில நேரம் அடுத்த நட்பிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் சார்.
2: இடக்காடு ரங்கநாதன், நல்லமா இருக்கீங்களா?
4: ஓகே,
2: தலைப்பு கேட்டீங்களா?
4: தலைப்பு கேட்டீங்க சார்.
2: ஓகே, முத மன்னிப்புனா என்ன நினைக்கிறீங்க நீங்க, முத அதை சொல்லுங்க, பிறகு போலாம் நம்ம பலவீனமா இல்ல வந்து பக்குவமான்னு சொல்லி போலாம்.
4: அதே நம்ம மன்னிப்புங்கிறது வந்து நம்ம தவறு எந்த தவறு செஞ்சாலும் நம்ம மனசு உரித்துக்கிட்டே இருக்குங்க. அதே வந்து அதுக்கு நம்ம மன்னிப்பு தான் முக்கிய இது பண்ணுங்க.
2: இல்ல மன்னிப்பு அப்படிங்கிறது அதை வந்து கம்ப்ளீட்டா மறந்துறத வந்து மன்னிப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து ஓகே மனசுல வச்சுட்டு இருந்தாலும் ஓகே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது மன்னிப்புன்னு நினைக்கலாம் ஃபர்ஸ்ட்? பலவீனமாக வருமா இல்ல வந்து பக்குவமான நிலையா இருக்கும்? சோ இதை நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க?
0: பலவீனம்
2: கண்டிப்பா. ஓகே, நன்றிங்க.
0: அதாவது நேயர்கள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மன்னிப்பு, அது வந்து பலவீனத்தின் அடையாளமா பக்குவமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துக்கலாம். 9344 90108 என்ற எண்கள் வழியாகவும், 9342 90108 என்ற எண்கள் வழியாகவும், 8300 101 108 என்ற அலைபேசி எண் வழியாகவும் பேசலாம். பிரத்யேகமாக இந்த எண்கள் 8300 101 101 என்பது புது நேயர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த எண்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இப்போ நிகழ்ச்சி நிலை மாற்ற நட்பு. வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: கோவை செல்வபுரம் சையத்ரசல் பேசுறேங்க.
2: ஓகே சூப்பர். சையத்ரசல் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு சார். நீங்களா நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
2: ரொம்ப நலமாக இருக்கிறோம்.

0: நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க.
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க சார், மன்னிப்பு வழங்குறது எப்படி?
0: மன்னிப்பு வழங்குவது பக்குவத்தின் குணம் தாங்க. யாரும் வந்து ஏதோ வேணும்னு தவறு செய்ய மாட்டாங்க.
1: சரிங்க.
0: தெரியாம நடக்கிற தவறு, அறியாம நடக்கிற தவறு, அப்ப அவங்களுக்கு இவங்க மன்னிப்பு கொடுக்கறது பாதிச்சு இருந்ததுன்னா அவங்கள்ட்ட மனசார வந்து கேட்கறதா மன்னிப்பு. வேணும் வந்து யாரும் வந்து என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க.
3: அந்த தவறுகளே திருப்பி திருப்பி செய்யும் போது அது
2: வேணும், தவறு வேணும்னே பண்றாங்கன்னு வைங்க,
0: அது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு தெரியுமல்ல செய்யறான் இதாதான் செஞ்சிருக்கான். நம்ம மன்னிப்பு கொடுக்கற நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து நல்ல இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து வேணும் வேணும் பண்ணிருக்காங்க, அதனால இவங்க மன்னிப்பு கேட்கும் போது முடியாதுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா மனசாட்சி பிரகாரம் பார்க்கும்போது மன்னிப்பது வந்து நல்லது.
3: ஆனா ஜென்ரலா இந்த மன்னிப்பு அப்படிங்கறது ஒரு பெரிய வார்த்தை அப்படிங்கிறாங்க, அது உண்மைங்களா?
0: அது உண்மைதாங்க. இப்ப நானே தவறு செஞ்சு உங்கள்ட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க மனசார கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்குவீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து பெரிய நல்ல மதிப்பான இதுதாங்க.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
2: அதாவது மன்னிப்பு கொடுப்பது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி, மன்னிப்பு கேட்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் தான்.
3: அதாவது ஈகோ விட்டு கேட்கும்.
2: ஆமா, அது ஈகோ இருந்துச்சுன்னா அந்த மன்னிப்பு கேட்கற அந்த தன்மை வராது. என்ன மன்னிச்சிரு அப்படிங்கும் போது அந்த ஈகோவை விட்டுட்டு உண்மையிலே மனசார கேட்கறாங்கன்றதுதான் அவருடைய
3: கார்த்திக். இப்ப என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து மன்னிப்பு வந்து பலவீனமா எடுத்துக்கிறீங்களா இல்ல வந்து பக்குவமா எடுத்துக்கிறீங்களா?
2: அதாவது பக்குவத்தின் குணம்தான் அது. ஆனால் சொன்ன மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை வந்து இழிச்சவன் வைக்க வைங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, இருந்தாலும் இன்னொரு அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க சார். மன்னிப்பு வழங்குவது பக்குவத்தின் அடையாளமா இல்ல பலவீனத்தின் அது ஒரு குணமா?
4: அதாவது ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்தும் செய்தால் தேவன் என்றாலும் விட மாட்டேன். பாட்டு உண்டு, அதே மாதிரிதான் நானும். ஒரு தவறு தெரிஞ்சு செஞ்சாங்கன்னா மன்னிக்கவே கூடாது இந்த காலத்திலேயே. தெரியாம செய்த பிள்ளைக்கு மன்னிக்கலாம்.
3: ஓகே, இதுல வந்து நீங்க அவங்க தெரிந்த செய்த பிள்ளையா தெரியாத செய்த எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க மன்னிப்பு?
4: நமக்கு தெரியும் தெரியும் அவங்களுடைய குணநலன்களை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வேணும் பண்றாங்களா வேணாம் பண்றாங்களா, தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம கண்டுபிடிச்சிடலாம்.
3: ஓகே,
4: அந்த மாதிரி திரும்ப திரும்ப திரும்ப தவறு பண்ணிட்டே இருந்தா மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்ல. தெரியாம செய்த பிள்ளைக்கு மன்னிக்கலாம், அது பக்குவம் தான்.
3: ஓகே,
4: தெரிஞ்ச பிள்ளை தெரிஞ்சுட்டு செய்யறது மன்னிக்கிறது பலவீனம்.
3: ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க. ரொம்ப அழகா வந்து ஒரு பாட்டோட வந்துட்டாரு. தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் தேவன் என்றால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தண்டனை கொடுப்பது வந்து ஒரு ஒரு செகண்ட் வர்க். ஆனா மன்னிப்பு வழங்குவதற்கு நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கணும்.
2: டைம் எடுத்துக்கணும், அது நீங்க சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும். அது மனிதரை வந்து புரிந்துக்கணும், அந்த தவறை புரிந்துக்கணும்.
3: ஆனா இந்த தவறை புரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல வந்து எந்த ஒரு நேரத்திலையுமே வந்து தவறு செய்தவர்களாக, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற விட தவறு செய்தவர்களாக இருந்து ஆலோசிக்கணும். எதுக்காக அந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மன்னிப்புக்கு முன்னாடி அந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு அவர்கள் வந்து உரித்தானவர்களா அப்படின்னு,
2: தகுதியானவர்களாக
3: தகுதியானவர்கள் பார்க்கணும்.
2: ஏன்னா இப்போ ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்படுறாரு பார்த்தீங்களா, அது மனசார வருத்தப்படுறது அப்படிங்கிறது வந்து அந்த தவறு செஞ்சிட்டோம், ஆமா இது நம்ம தப்பு தான், நம்ம இப்படி தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறது ஒரு ஒரு இயல்பு. ஆனால் நான் என்ன தப்பும் பண்ணியிருப்பாங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் உண்டு.
3: அதை விட வந்து அதை நியாயப்படுத்துறவங்களை வந்து என்ன சொல்றது, மற்றவங்களோட மனதை புண்படுத்தி நியாயப்படுத்த இன்னும் வந்து ஒரு விதமான ரகம்
2: அது. அது வந்து நம்ம வந்து பலவீனத்தின் அடையாளம் எடுத்துக்கலாம் மன்னிக்கிறவங்க.
3: ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு தவறை வந்து மன்னிப்பு கேட்பதற்கு வந்து ரொம்ப ஒரு அந்த ஈகோ விட்டு போறதுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சாக்ரிஃபைஸ் மைண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. சாக்ரிஃபைஸ் மைண்ட் இல்லைன்னா அடுத்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்.
2: ஆமா ஆமா.
3: ஓகே, நேருடைய கருத்துக்கள் கேட்கலாம். வணக்கம், ஊட்டி 91.8.
5: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறோம். மன்னிப்பு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க?
5: ஃபர்ஸ்ட் மன்னிப்பு அப்படின்னா ஒரு பெரிய குணம்னு நான் நினைக்கிறேன். மன்னிப்பு அப்படின்னா
3: ஓகே,
5: அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் அல்லது பாண்ட் அப்படிங்கறத மன்னிச்சு ஃபோர் கமிங் டேஸ்ல உருவாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் மன்னிக்கணும்னு நினைக்கிறோம்.
3: ஓகே, இது வந்து பலவீனமா இல்ல நல்ல குணமா? பலவீனமா நல்ல குணமா?
5: இல்ல, நிச்சயமா மன்னிப்பு அப்படிங்கறது பலவீனம்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஒரு நல்ல குணம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ரெண்டு பாயிண்ட் ஏன் நல்ல குணம் அப்படிங்கறத நான் இன்சிஸ்ட் பண்றேங்கறத சொல்ல போறேன். இப்போ முதல்ல வந்து ஒருவர் அந்த தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு ஏதோ ஒரு காரணத்தினால, அதுக்காக அவர் மனம் வருந்தி மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் கேட்டுட்டாரு. ஒருத்தர் ரியலைஸ் பண்ணி நம்ம கிட்ட சாரி

0: அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டுட்டாங்கன்னா எதுக்கு அவரை தண்டிச்சுட்டு? சோ அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு நம்ம நல்லவர் நம்ம பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்ப அதை மன்னிக்கணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு அவங்க பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஓகே சாரி கேட்டுட்டு நம்ம மன்னிச்சிட்டோம்னா அவங்க கூட forthcoming டேஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத சூப்பரா பில்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும்ல.
1: ஆனா அது வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்துட்டே இருக்காதா? நமக்கு தவறு செஞ்சாங்க என்றால் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி குறுகிறது அவங்களுக்கு
0: இல்ல, அவங்களுக்கு இருக்காது. அவங்க நம்மள மன்னிச்சிட்டாங்க, ஃபோர் கமிங் டேஸ்ல இந்த தப்பு செய்யக்கூடாது, அவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சார், ஒருத்தர் ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டா, நான் இருக்கக்கூடிய சர்க்கிள்ல சொல்றேன், ஒரு 90% மக்கள் அதே தவிர அவங்க செய்யறதுல அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா தான் இருக்கிறாங்க. அப்ப மன்னிப்பு கொடுக்கறதுனால நமக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுதுல்ல, அப்ப ஏன் மன்னிக்க கூடாது? மன்னிக்கலாமே இல்லையா?
1: சூப்பர் சூப்பர், நன்றி.
2: தேங்க்யூ சந்திரசேகர். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்ற உணர்வு எங்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெபி, அதாவது இப்ப நம்ம ஒருத்தர் வந்து மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சதுக்கு அப்புறம் அந்த தவறை நினைக்க கூடாது, அந்த தவறை வந்து சுட்டி காட்டக்கூடாது மறுபடியும் மறுபடியும். மன்னிச்சது ஒரு தவறை வந்து மன்னிச்சாச்சு, மன்னிச்சதுக்கு அப்புறமும் அதே தவறை மனசுக்குள்ளேயே வச்சு மன்னிச்சவர் மன்னித்தவர் அந்த தவறை மனதுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் அங்க மறுபடியும் ப்ராப்ளம்
1: பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதாவது இந்த நேரத்துல கார்த்திக் நமக்கு ஒரு அன்னை தெரசாவுடைய நல்ல வரிகள் எனக்கு எடுக்கிறப்ப நான் வருது, தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து நீங்க வந்து தாமதிக்கணுமா, அதனாலதான் வந்து கேஸ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் விசாரிப்பாங்க. ஆனா மன்னிப்பு அடுத்து ஒன்ஸ் அந்த ரிசல்ட் அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஓகே இன்னைக்கு மத்தியான ஜட்ஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மாசம் எடுக்க மாட்டாங்க எப்பயுமே நீதிபதிகளே. நீங்க பாத்தீங்கன்னா விசாரணை வந்து ரொம்ப நாள் நடக்கும், ஏன்னா ஒரு குற்றவாளி என்பவர் வந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி வந்து தண்டனைத்து கூடாதுங்கிறனால விசாரணை வந்து ரொம்ப நேரம் நடக்கும். சோ அன்னை தெரசாவுடைய அந்த வேர்டு வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள், தண்டனை கொடுப்பதற்கு நீங்க ரொம்ப நாள் யோசிங்க, ஆனா மன்னிப்பு கொடுக்கறத
2: யோசிக்காதீங்க,
1: அந்த செகண்ட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ நேரில் எடுக்கிற தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நீங்களே மன்னிப்பு என்பது பக்குவத்தின் குணமா இல்ல வந்து பலவீனத்தின் அடையாளமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு நம்ம நேயர்களுக்கும் கார்த்திக்கும் எங்களுக்கும். நீங்களும் வந்து கலந்துக்கலாம் இந்த பர்டிகுலர் பட்டிமன்றத்துல. நிகழ்ச்சியில் இணைய நீங்க செய்ய வேண்டியது 9344-90-101-8 9342-90-101-8 பிரத்யேகமாக புது நேர்கள் 8300-0019-101-8 லேண்ட்லைன் நம்பர் 0423 இணைப்பு என்னோட 2966761 இந்த எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தால். இப்போ ஒரு அழகான பால் கேட்கலாம். ஸ்டேடியம் இது உங்கள் ஊட்டி 51.8 இங்கே எல்லாமே சமஹிட்டே.

0: உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில் ஒழித்தது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அந்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக. உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு ஒரு மன்னிப்பு ரிலேட்டடான தலைப்பு. மன்னிப்பு என்பது பக்குவத்தினுடைய அடையாளமா இல்ல வந்து வீக்னஸா அப்படின்னு சொல்லி நாம கேட்டிருக்கோம். பலவீனத்தினுடைய அடையாளமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்குவமா பலவீனமா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9344-9090-1018 9342-9090-1018 8300-0019-1018 இந்த மூன்று எண்களை தொடர்புலாம். லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு என்னோட 2966-7781 என்ற எண்களை தொடர்புலாம். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 8300-0019-1018 என்ற எண்களையும் வழியாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துலாம். மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, பலவீனமாக எடுத்துக்கிறீங்களா இல்லை பக்குவமான விஷயமாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பெரியவருடைய வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது, நீ தவறு செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்கவும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கார்த்திக். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை
1: பத்தி? அதாவது அதுதான், மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு குணம். மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஏன்னா மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தவறு பண்ணிகிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம்.
0: அந்த அதாவது அதே தவறை திருப்பி திருப்பி செய்கிறோம் என்ற அர்த்தமா?
1: ஒரே தவறை திருப்பி செய்கிறோம் அப்படிங்கிற போது அந்த ஒரு புரிதலே இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதையவே செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது அதுவும் மிகப்பெரிய தவறு தான். தவறை திருப்பி திருப்பி செய்யும்போது அது ஒரு தவறு.
0: அதையே வந்து அவர்கிட்டயே செய்யறப்ப இன்னும் பெரிய தவறாக இன்னும் பெரிய தவறு. ஸோ நிகழ்ச்சி நிலையம் அடுத்து நட்பிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வந்து தாராபுரத்துல தங்கவேல் பேசுறீங்க.
0: தங்கவேல் சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
2: மன்னிக்கிறது வந்து பெரிய மகான்கள் வந்து மன்னிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் வந்து அப்ப ஒரு நாலு பேர் சேர்ந்து ஏதாவது சொல்லி முடிச்சுடுங்கப்பா, ஏதாவது மன்னிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா அது பேர பெரிய பிரச்சனை இல்லை. அதே வீட்டுல வந்து வீட்டுல ஏதாவது தப்பு பண்ணிட்டு வீட்டுக்காரிகிட்ட
0: அதாவது
1: நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறோமோ இல்லையோ வீட்டுல வைஃப் கிட்ட கேட்ட மன்னிப்புக்கு கணக்கே இருக்காது போல.
0: சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுங்க.
2: மன்னிப்புங்கிறது வந்து சும்மா வந்து தொட்டது கொண்டதுக்கெல்லாம் மன்னிப்பு செஞ்சு அவன் பெரிய தப்பு பண்ணி போட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவன் சும்மா விட முடியுங்களா? ஏதோ ஒரு சின்ன தப்பு, அதாவது கீழே விழுந்தா எந்திரிச்சான், தப்பு பண்ணிட்டான், சரி அவனே விழுந்துட்டான், தள்ளி விட்டான், உடம்புதான், சரிங்க சரிங்க அப்படிங்களா? அதே வந்து வேணுமே வந்து இடிக்கிறவன தப்பு பண்ணுனா அப்ப நான் நாலு அப்போ பண்ணாதான் அவன் கரெக்டா இருக்கேன், மறக்க அடுத்த நாள் இடிக்க மாட்டான், அதை வருஷம் பண்ணி பாக்கணும்ல.
0: நீங்க அடுத்த லெவலுக்கு நேதாஜி லெவலுக்கு போயிட்டீங்க.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.
2: நன்றி, ஆனா நம்மளதான் சரிங்க.

0: அதாவது இந்த மன்னிப்பு வழங்குறது அப்படிங்கிறது ஜேபி, நம்ம வந்து இந்த கிமு கிபி மாதிரி நம்ம முன்காலத்திலும் தற்சமயத்திலையும் நம்ம பேசணும். ஏன்னா அப்போ வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து தவறு நேர்மையின் அடையாளமாக நிறைய, ஆனால் இந்த காலத்துக்கு மன்னிப்பு வந்து செட் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை.
1: இல்லை, அதை விட வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர் வந்து சொல்றப்ப வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார்.
0: அது வந்து ஈஸி, அதாவது மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது வந்து மிக அது மகான்,
1: ரொம்ப மகானா இருக்கு.
0: அதாவது ஆமா, ஒவ்வொரு கணவர்களும் வந்து மிக மகான்கள்.
1: அதை தாண்டி வந்து மன்னிக்கக்கூடிய மனைவி வந்து ட்ரிபிள் மகான்.
0: ஆமா, ஏன்னா மனிதன் ஆகணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அதாவது நகைச்சுவையாக வந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கலாம். நேரில் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க ஷார்ட்டா பதிஞ்சுக்கலாம். அதாவது மன்னிப்புங்கிறத நீங்க பலவீனமா நினைக்கிறீங்களா இல்ல பக்குவமா நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி ஒரு சின்ன இடைவெளி, ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி FM 91.8.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல குடுக்கல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-2643-542 944-2643-542.
1: நிலை ஊட்டி FM 91.8 நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் என்ன தலைப்பு பத்தி சொல்லுங்க கார்த்திக்.
0: மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து பக்குவத்தின் குணமா பலவீனத்தின் அடையாளமா அப்படிங்கிறது மன்னிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மன்னிப்பு அப்படின்ற ஒரு அதான் ஒரு குணம். அந்த குணம் எந்த தவறுக்கு சூட் ஆகும், எந்த தவறுக்கு சூட் ஆகாது. இதுக்கு சும்மா அவர் முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி
1: இதுலயே வந்து ஒரு பெரிய PhD பண்ணா முழுக்க.
0: ஆமா,
1: இருந்தாலும் ஒரு அதை நேயர் வந்திருக்காங்க, அவர் என்ன PhD பண்ணிருக்கான்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர்களே, தாங்கள் நலம் தானா?
1: ரொம்ப நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யாருங்க இந்த பேசுறீங்க?
6: இருக்கிறேன். அன்பு அறிவிப்பாளர் ஜேபி அவர்களே, திரு கார்த்திக் சார் அவர்களே.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க, இங்க இருந்து
6: பதிவு? ஊட்டி MP ரவிச்சந்திரன், அன்புடன்.
0: வணக்கம். சொல்லுங்க. மன்னிப்பு
6: அதனால வந்துட்டு ஒரு கட்டத்துல அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, உலக சாம்பியன் ஆயிட்டா வந்திருக்காரு. அவர் வந்து அவ்வளவு தூரம் தோற்கடிக்க முடியல, கடைசியில ஒருத்தர் ஒரு பையன் வந்து அவரை தோற்கடிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் தங்கியிருக்கிற இடத்துல உலக பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் மீடியாஸ் எல்லாம் போய் எல்லாம் அங்க சூழ்ந்துட்டு பேட்டி எடுத்திருக்காங்கிறாங்க. ஆனா இவர் மிருகத்தனமா நடந்துக்கிறாரு, அது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. ஆனா நாளடைவுல எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் இலக்கிய மனசோட கனிவோட அதை மன்னிப்பு கேட்டார். அப்ப கேட்கும் போது இந்த மன்னிப்போட பலமே எனக்கு புரியாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லு மனசை அப்படியே கண்ணீர் ஊற்றிச்சாம். இந்த மன்னிப்போட பலம் வந்து எனக்கு தெரியாம போச்சு. இவ்வளவு அன்பு, இவ்வளவு மனிதாய் மனம், இவ்வளவு கருணையெல்லாம் இதுல இருக்கிருப்பாருங்க. உலகமே இதுலதான் ஆட்கொண்டுட்டு இருக்குது. மனிதனை திருத்துவதற்கான மன்னிப்புன்றது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது, ஒரு நல்ல சுகமான அனுபவமாக இருக்கிறது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி
0: சொன்னாராம்.
6: அதனால அன்பு அறிவிப்பாளர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு தவறு இல்லை. அதை வந்து ஆனா அடிக்கடி கேட்கறது ஒரு பலவீனம் சார். நம்ம வந்து அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது பலவீனம். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு முறை ஒரு பாடம் ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஏதோ ஒரு தவறு செய்து வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து ரெண்டாவது வந்து தன்னோட முன்கோபத்தினால் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செயலினால் முரட்டுத்தனமாக நடந்திருக்கலாம். அந்த நேரத்துல வந்துட்டு அந்த மன்னிப்பு கேட்டாரு, நான் அதை வந்து திருந்தக்கூடியதுதான் மன்னிப்பு. திருந்தி வந்து தானும் ஒரு மனிதனாக இருக்கிறேன், பிறர் மனதை நோக்க வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வந்து அந்த மன்னிப்பு கேட்கறதுனால அது ஒரு பாடமாக இருக்கும். வாழ்நாள் பூர்வம் வாழ்நாள் முழுவதும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஆனால் அடிக்கடி கேட்பது ஒரு பலவீனம் என்று நினைக்கிறேன். ஆனால் மன்னிப்பு என்பது பக்குவத்தின் அடையாளம், அது ஒரு கருணையின் இருப்பிடம் என்பது என்னுடைய யதார்த்தமான பார்வை என்பது பலரே.
1: நன்றி. நன்றிங்க.
6: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னார். அதாவது மன்னிப்பை வந்து திரும்ப திரும்ப, அதாவது எந்த நேர்மே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப வந்து அதை வந்து ஒரு பக்குவமா தான் எடுத்துக்கிறாங்க. அதற்கு அடுத்து வந்து பலவீனம் அப்படிங்கறதுலயும் முடிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறோம்?

0: மன்னிப்பை வந்து திரும்ப திரும்ப செய்யற மாதிரி தவறு செய்யாதீங்கிறாங்க.
1: அதுதான், அதாவது மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறதும் தவறு தான், மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கிறதும்
0: தவறு
1: தவறு. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்புறம்
0: கண்டிப்பா.
1: அடுத்த நேயர்,
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கங்க, நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் சிவகுமார்.
0: சிவகுமார் நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மன்னிப்பை பற்றி.
2: ஐயா மன்னிப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை.
0: சரிங்க.
2: இந்த மன்னிப்புங்கிறது பெரிய பெரிய ஒரு சங்கடங்கள் குடும்பங்கள்ல சொல்றேன் நானு, அண்ணன் தம்பி, அம்மா மகன், மனைவி கணவன் மனைவி, அப்பா பொண்ணு. இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா பல நேரத்துல உணர்ச்சி பூர்வமானது. இந்த மன்னிப்புங்கிறதுனாலேயே அவங்க நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்மள ஒருத்தர் மன்னிச்சாலும் அது ரெண்டாவது நம்ம அந்த உறவு தொடரும், அவங்க முன்னேறதுக்கு அது வழிவகுக்கும். அதனால இந்த மன்னிப்புங்கிறது கட்டாயம் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வந்து அஞ்சு அறிவு ஆறு அறிவுன்னு சொல்றாங்க. சிரிக்க தெரிந்தவன் மனிதன் மட்டும் சொல்றாங்க, அதே மாதிரி மன்னிக்க தெரிந்தவனும் மனிதன் தான். மன்னிப்புங்கிறது கட்டாயம் வேணும், அது அற்புதமான சொல்லு. அது மன்னிப்புங்கிறத போற்றி நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் மன்னிப்புங்கிறத அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பல பேர் தப்போ துரோகமோ ஏதோ செஞ்சிருந்தாலும் கூட ஒரு தடவை மன்னிச்சு பார்த்தாங்கன்னா அந்த உறவு இனிக்கும்.
0: நன்றி நன்றி
1: நன்றி
2: வணக்கம்.
0: ரொம்ப அழகா வந்து சென்டிமெண்டாவும் சொன்னாரு. இந்த விஷயத்துல கார்த்திக் இன்னும் இரண்டு விஷயங்களை இதுல பிரித்து பாக்கணும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு அப்படிங்கிறது பலவீனமா, அடுத்து வந்து
1: பலமா.
0: அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் கேட்பது வெளியில கேட்பது.
1: அதுதான் இப்ப உறவுகள்னு வரும்பொழுது, இப்ப நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப நாள் வந்து ஒரு தவறுனால பிரிஞ்சிருந்தவர்கள் இந்த ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மீண்டும் உறவை தொடர்றதுக்கு கண்டினியூ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: ஆனா இதுல ஒரு பலவீனமான ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்களும் மன்னிப்பு கேட்கிற ஆளுகளை போய் பாருங்க, உங்களை விட பலமானவங்கள்ட்ட தான் வீட்டுல போய் கேட்பீங்க. உங்களுடைய பொண்ணோ இல்ல பையன்கிட்ட போய் கேளுங்க,
1: அது ஒரு
0: அங்க வந்து உங்க அது என்னமோ ஒரு ஈகோ வரும்,
1: ஒரு ஈகோ கேரக்டரிஸ்டிக் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம போய் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு திங் இருக்கு.
0: குழந்தை தானே, குழந்தை வந்து நம்மகிட்ட கேட்கட்டும், குழந்தை வந்து நம்மகிட்ட பழகும்.
1: சிறியவர்கள் வந்து பெரியவர்கள்ட்ட நான் பெரியவன்
0: தானே பண்ணிருக்கலாம். சோ இத வந்து நீங்க பலவீனமா நினைக்கிறீங்களா பலமா நினைக்கிறீங்களா?
1: அது பலவீனம் தான். ஏன்னா தவறு பொறுத்த வரைக்கும் வயது வித்தியாசம் கிடையாது, தவறு தவறு தான்.
0: எஸ் இதே இது நீங்க ஆபீஸ் லெவல்ல போய் பாருங்க, கண்டிப்பா வந்து நம்ம யார்ட்ட மன்னிப்பு கேட்போம்,
1: அதாவது மேலதிகாரிகிட்ட நம்ம கேட்போம்.
0: கண்டிப்பா
1: மேலதிகாரி தவறே செஞ்சிருந்தாலும் அவர் கேட்க மாட்டார்,
0: அவர் கேட்க மாட்டார், நாம போய் கேட்போம். அதே இது வந்து ஒர்க் இடத்துல வந்து நமக்கு கீழே இருக்கவங்ககிட்ட நம்ம போய் மன்னிப்பு
1: கேட்க மாட்டோம்.
0: சோ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மன்னிப்புங்கிறது பலவீனமா இல்ல வந்து பலமா அப்படின்னு.
1: அதே அதான் அதே சமயத்துல வந்து அந்த ஒரு மன்னிப்பு அந்த ஈகோஸ்டிக் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஆபீஸ்லயோ இல்ல ஏதோ தவற புரிஞ்சுக்கிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு நடக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒர்க் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு,
0: சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி வந்து புரிதல் என்பது ரொம்ப
1: அதிகமாக
0: அதிகமாகும். ஸோ இந்த புரிதலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மன்னிப்பு என்பது ஒரு புரிதலாக இருந்தனா அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பலவீனத்தினுடைய அடையாளமாக இல்லாம பக்குவத்தினுடைய குணமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான பாடல் கேட்கலாம். ஊட்டி எஃப்.91.8 ஸ்டேட் யூனிட் 91.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஊட்டியம் திருவண்ணு புள்ளி எட்டுல ஒழித்த பாடல் எதிரும் புதிரும் தழைப்பதற்காக ஒழித்தது புஷ்பனும் குப்புசாமி சுவர்ணதா குரல்ல வித்யாசாகருடைய இசையில அந்த பாடல் வரிகளை கேட்டோம். வைரமுத்தியுடைய பாடல் வரிகளோட நேரில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 91.8 எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்று நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பை வந்து கார்த்திக் சொல்லி அப்படியே நம்பரையும் சொல்லுங்க கார்த்திக். நிறைய நேர்கள் வந்து நம்பர் என்னங்க நம்பர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஃபோன் பண்றப்பலாம்.
1: அதாவது மன்னிப்பு, மன்னிப்பை வந்து வழங்குறது இல்ல மன்னிப்பை கேட்கறது அப்படிங்கிறது வந்து பக்குவத்துடைய குணமா இல்ல பலவீனத்தின் அடையாளமா அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எண்ணங்களில் வண்ணங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344910018 9342910018 தொலைபேசி எண்கள் 04 23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 அப்படிங்கிற நம்பர்ல கால் பண்ணி பேசலாம். 8300191018 அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான நம்பர் வாட்ஸ்அப்புக்கு இருக்கு.
0: புது நேயர்களுக்காகவும் நிறைய நேயர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நேயர் லைன் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். சொல்லாச்சு சரவணகுமார்.
0: சரவணகுமார் நலமா இருக்கீங்களா?
2: நல்லதா இருக்கு சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா? தலைப்பு கேட்டீங்களா?
1: நலமா இருக்கும் சார்.
2: கேட்டது நான் மன்னிப்புங்கிறது.
0: மன்னிப்பு வந்து பலவீனம் நினைக்கிறீங்களா பலம் நினைக்கிறீங்களா?
2: மன்னிப்பு பலம் தான் நினைக்கிறேன் சார். பலவீனம்லாம் ஒன்று கிடையாது
0: சார். பலவீனம் கிடையாது நினைக்கிறீங்க? என்ன காரணங்களால வந்து பலம் நினைக்கிறீங்க?
2: தவறு செய்யாத மனிதன் யாருமே மறப்போ மன்னிப்போம் சார்.
0: சூப்பர். ஆனா அது அது உங்களை நீங்க திருப்பி திருப்பி மன்னிப்பு கொடுக்கும்போது அது உங்களுடைய பலவீனமா கருதப்படாதா?
1: ஆமா,
2: ஒரு தடவை தவறு செய்யல தொடர்ந்து தவறு செய்தால் தவறாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு.
0: அப்ப வந்து
1: அந்த இடத்துல அது பலவீனம்
0: பலவீனமாயிருது இல்லையா?
1: அதாவது இதே ஒரு பொழப்பு அப்படிங்கறது வந்து எங்க சூட் ஆகுது தெரியுங்களா? ஆபீஸ்க்கு டைமுக்கு போக மாட்டோம், லேட் ஆயிரும், சாரி சார், சாரி சார் அப்படிம்போம். ரெகுலரா இது ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, சாரி சாரி சாரிங்கிறது போங்க அப்படிம்பாங்க.
0: அப்பதான் வந்து எனக்கு தலைவருடைய கேப்டனுடைய மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காது.

0: சாரி இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே
1: வார்த்தை. அந்த மாதிரி ஏன்னா டெய்லி வந்து ஆபீஸ்க்கு நீங்க லேட்டாவே போறீங்க, எதுக்கு ஆபீஸ் போனோம்?
0: அப்ப அந்த இடத்துல மன்னிச்சுட்டே இருந்தா செட் ஆகாது இல்ல,
1: வேலையும் நடக்கும்,
0: வேலையும் நடக்காது. சோ அந்த இடத்துல வந்து மன்னிப்பு செட் ஆகும்.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, ஊட்டி எஃப்எம்ல என்னங்களின் வழங்கல் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, தலைப்பு கேட்டீங்களா? பக்குவம் இருக்கிறவங்க தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பக்குவம் இல்லாதவங்க என்ன இடிக்கிறீங்க, என்ன அடிக்கிறீங்க, என்ன உதைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பக்குவம் பராதவங்க யாரும் நம்மள ஏத்துக்கப்பாங்க. ஓகே, மன்னிப்புங்கிறது
1: மன்னிப்பு கொடுப்பவர், மன்னிப்பு வாங்குறவர் ரெண்டையுமே வந்து சொன்னார். மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு குணம் வேண்டும், மன்னிப்பு கொடுப்பதற்கும். அதே மாதிரி மன்னிக்கிறதுக்கும் ஒரு குணம் வேணும், மன்னிப்பு வந்து வழங்குவதற்கு. அவர் சொன்னாரு, சாரி கேக்குறது என்னுடைய குணம், சரின்னு சொல்றது அவருடைய குணம்.
0: குணம்
1: அங்கேயே குணம் குணம் வருது.
0: அதான்,
1: ஒன்ஸ் சாரி கேட்கலைன்னா நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க. அவர் வந்து சாரி கேட்டோம் என்ன திருப்பி மிதிக்கிறா அப்படின்றாருன்னா அவர்
0: பலவீனம். அதாவது பக்குவம் இருந்தா தான் மன்னிப்பு கேட்கவும் முடியும், மன்னிப்பு கொடுக்கவும் முடியும்.
1: டக்குன்னு ரெண்டு பேத்தையுமே போட்டாரு. நான் கூட பலவீனமா பலமான்னு சொல்லி பேசிட்டு
0: இருந்தோம். எந்த பக்கம் நம்ம ரெண்டு பக்கமா
1: ஒரே ஒரே ஷாட்ல ரெண்டு காயினையும் போட்டு விட்டு போயிட்டாரு. நேரில் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். நீங்க ஊட்டி 1.8 எண்ணங்களையும் வணங்கல அஜய் ஜேபி அஜய் கார்த்தியோட பேசிட்டு இருக்கீங்க. மன்னிப்பு என்பது பக்குவத்தினுடைய குணமா இல்ல வந்து பலவீனத்துடைய அலையமான்னு பேசிட்டு இருக்கோம். இன்றைய தலைப்புல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக், குடும்பம், குடும்பங்கள்ல வந்து நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தாண்டி ரீசெண்டா வந்து ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன். அதாவது நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய பல வழக்குகள் பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் வழக்காகட்டும், அண்ணன் தம்பி வழக்குகளாகட்டும், எல்லாமே வந்து
0: ஈகோஸ்டிக் தான்.
1: ஈகோ, யார் விட்டு கொடுத்து போவது, யார் அண்ணன் வந்து தம்பிக்கு விட்டு கொடுக்கல, தம்பி வந்தான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு.
0: மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கேட்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம்.
1: அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்,
0: பல வழக்குகள் நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பல வழக்குகள் முடிஞ்சிடும் போல.
1: இதுக்கே போகாது,
0: ஆமா,
1: எங்க நீதிமன்றத்துக்கே போகாது,
0: கோர்ட்டுக்கே போகாது.
1: நீதிபதிகளே வந்து அதைத்தான் வந்து லைக்கும் பண்றாங்களா?
0: ஆமா,
1: வந்து உங்களுக்குள்ள பேசி தீர்த்துங்க. ஏன்னா எல்லா விதத்திலுமே வந்து முதல்ல வந்து கேஸ் வந்து அவங்க எடுத்துக்கிற விதமே வந்து பேசி தீர்த்தீர்களா அப்படின்னு தான்
0: கேட்டுருக்காங்க. அதுக்கும் டைம் தருவாங்க,
1: அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க.
0: அதாவது ஒரு கால இடைவெளி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், நீங்க பேசி தீர்த்துட்டு மீண்டும் இந்த வழக்கு தொடர்ந்து வரணும்னா வேணா வாங்க
1: வாங்க அப்படின்னு. அதாவது நீதிபதிகளே முதல்ல வந்து மன்னிக்கிறாங்க, நீங்க வழக்குக்கு வந்தது வந்து
0: மன்னிக்கிறாங்க,
1: சோ நீங்களே பேசி தீருங்கன்னு சொல்லி. அந்த அளவிற்கு இந்த மன்னிப்பு என்பது ஒரு கடவுளினுடைய குணமாக பார்க்கப்படுது. அந்த குணத்தை நாம கரெக்டா பயன்படுத்துறோமா
0: கடவுளே ஒரு சில இடத்துல மனிதர்களை மன்னித்துட்டு தான் போறாரு,
1: சில இடத்துல தண்டிச்சிருந்து.
0: அதாவது தவறை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா கடவுள் தண்டிச்சிருந்தா
1: கண்டிப்பா.
0: கடவுள் வந்து மன்னிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் தண்டிச்சிட்டாருன்னா முடிஞ்சு.
1: சோ அந்த மன்னிப்புங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய
0: பவர்
1: இருக்கு இல்லைங்களா? சரி, நிகழ்ச்சியிலையும் அடுத்த நாட்கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம், நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார், குன்னூர்ல இருந்து மதன்மோகன்.
1: மதன்மோகன், நலமா இருக்கீங்களா? எல்லாருமே நிறைய பேர் பேசுறீங்க, நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இந்த தலைப்பு.
3: மன்னிக்கும் தன்மை, பெரிய பெரிய மனப்பான்மை உடையவங்க மன்னிக்க முடியும்.
1: கேட்பதற்கு, மன்னிப்பு கேட்பதற்கு அது பலவீனம் இல்லையா?
3: கேட்பதற்கு ஒரு மனம் வேணும் சார், அதுக்கு ஒரு பக்குவம் வேணும்.
1: ஓகே, சோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு பக்குவம் வேணும்.
3: ஆமா சார், ரெண்டுக்குமே பக்குவம் வேணும்.
1: ஓகே ஓகேங்க, ஓகே, நன்றிங்க.
0: நன்றி நன்றி, தேங்க் யூ.
3: மிக சிறந்த குணம் பாத்தீங்கன்னா மன்னிக்கிறது சிறந்த குணம்,
0: மிக சிறந்த குணம்.
3: மன்னிப்பு கேட்கறதை விட மன்னிப்பு கேட்காம மன்னிக்கிறாங்க சிலர்.
0: இந்த காலகட்டத்துக்கு அது சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு சில இடத்துல, ஏன்னா கொஞ்சம் உலகம் காலகட்டம் எல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வரும்பொழுது நம்ம மன்னிச்சுட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, அதுவும் ஒரு நம்மளுடைய பலவீனத்தின் அடையாளம் ஆயிரும் இல்லையா? இடம் கொடுக்க கூடாது. நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
3: நன்றிங்க நன்றிங்க.
1: ஷார்ட் அண்ட் ஸ்வீட்.

0: முடிச்சுட்டு போயிட்டாரு. அதாவது அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து மன்னிப்பதற்கு வந்து மனித குணம் தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு,
1: பக்குவம், அதாவது
0: அந்த பக்குவம் வேண்டும் அப்படின்ட்டு.
1: ஏன்னா இப்போ இந்த சாரி அப்படின்ற ஒரு கேட்கற அந்த ஒரு விஷயம் இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இருக்கு. இப்போ சின்ன ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதமோ இல்லை சின்ன சிறிய சிறிய சண்டையை வந்தாலுமே சாரின்னு சொல்லி கேட்டு அடுத்த நாள் அவங்க பாட்டுக்கு பேசி பழகிட்டு போயிடுறாங்க.
0: ஆனால் இந்த பக்குவத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, அதாவது
1: நம்ம பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்.
0: பெற்றோர்களுக்கு அந்த பக்குவம் வேண்டும்,
1: பக்குவம் வேண்டும். அது பெற்றோர்களை முதல்ல மன்னிக்கணும் நம்ம.
0: ஆமாம், பெற்றோர்களை வந்து மன்னிக்கணும், பெற்றோர்களுக்கு அந்த குணம் வேண்டும். அந்த அதுக்கடுத்து அந்த பக்குவம் வந்து குழந்தைகளுக்கு அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்குவம் என்பதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பலவீனமாக பார்க்கக்கூடாது, இதை வந்து ஒரு பலமாக பார்க்கணும்.
1: பலமாக பார்க்கணும், எது சரி எது தவறுன்றதை நம்ம வந்து கரெக்டாக பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம்னாலே வந்து நமக்கு அந்த மன்னிக்க வேணுமா மன்னிக்க கூடாதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம்.
0: கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மன்னிப்பு என்பது பலவீனமா இல்ல பக்குவமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். ஊட்டி FM 101.8 உங்களான பாடல் ஊட்டி FM 101.8 எண்ணங்களின் வணங்கல் நிகழ்ச்சிக்காக ஸ்டேடியம் இது உங்க ஊட்டி FM 101.8
1: இங்க எல்லாமே செம ஹிட்.

0: ஊட்டியவும் திவண்ணு புள்ளி ஏற்று நெஞ்சுக்குள்ளே திரைப்பட நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடின பாடலை வந்து கேட்டோம். தேவாவினுடைய இசையில அந்த பாடலை கேட்டோம். மனசு மனசு மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லி நெஞ்சு லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம.
1: நான் மன்னிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க அப்படி சொன்னீங்க ஜேபி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இந்த ப்ரோக்ராமுடைய கன்க்ளூஷனுக்கும் ஒன்று வரணும் இல்லையா? லாஸ்ட் நேட்டை பேசிட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு வரலாம். நிறைவு செய்வோம். நிறையா நேர் வணக்கம்.
2: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம் வணக்கம் அன்பு நெஞ்சமேன்னு சொல்றப்ப நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம்,
1: பக்குவம் அடைஞ்சிட்டோம்,
0: பக்குவம் அடைஞ்சிட்டோம். நிகழ்ச்சியுடைய நிறைவில் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி அவர்களை சொல்லுங்க உங்களுடைய கருத்து. மன்னிப்பு என்கிறது பலவீனமா இல்ல வந்து பலமா நினைக்கிறீங்களா?
2: மன்னிக்கிறது பலம் தான் சார். அதாவது இதுக்கு ஒரு பாட்டும் கூட நான் சொல்லுவேன். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. அதாவது மன்னிக்கிற தன்மை மனுஷன் கண்டிப்பா தேவைங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ நானும் தவறு செஞ்சுக்கிறேன், தவறு செஞ்சவிலும் நான் மன்னிச்சுக்கிறேன். அது மாதிரி என்னையும் சிலர் மன்னிச்சுக்கிறேன். தவறு செய்யாத மனிதனே இல்லைங்க. அது மன்னிக்கிறதா மனித பண்பு. இதுதான் என்னுடைய பயில்.
0: நன்றி நன்றிங்க.
1: நன்றி, தேங்க்யூ சோ மச் சார். கந்தசாமினா
0: நிறைவா வந்து நிறைவான கருத்து
1: கரெக்டா சொல்லிட்டு
0: சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாரு. மன்னிக்க தெரிந்த மனமே மாணிக்க திருவத்துல கோயிலா கோயிலா
1: மாணிக்கத்துக்கு நிகரா
0: மாணிக்க மாட்டோம். அடுத்து வந்து வாட்ஸ்அப்லயும் நம்முடைய நேர்கள் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமகொண்டான்ல இருந்து மன்னிப்பு என்பது பக்கத்துடைய அடையாளமே அப்படின்னு அணிக்கே வருவது சப்போர்ட் பண்றாராம். ஏன்னா மன்னிப்பு என்பது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு வார்த்தை. அதை வந்து சில நேரங்களை கேட்கறதுக்கும் வந்து கொடுப்பதற்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதனுடைய பின்விளைவுகள் இருந்தாதான் வந்து தெரிஞ்சாதான் அதை வந்து தவிர்க்கவும் முடியும், கரெக்டாக கேட்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாழ்மையான கருத்தை சொல்லியிருக்காரு. நிறைவான கருத்தை உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
1: அதான், அதாவது மன்னிப்பு அவர் சொன்ன மாதிரி மன்னிப்பு கொடுக்கறதுனால அதோட பின் விளைவுகள், மன்னிப்பு கேட்பதற்கும் உள்ள பின் விளைவுகள், இது ரெண்டையுமே தெரிஞ்சிருந்து நம்ம மன்னிப்பு கொடுக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம். அதாவது அந்த செய்த தவறு

0: பொறுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்பதும் கொடுப்பதும் அந்த செய்த அந்த தவறை பொறுத்து மன்னிப்பு கொடுக்கலாம், மன்னிப்பையும் கேட்கலாம். அதே சமயம் மன்னிப்பு கேட்பவர்களும் மன்னிப்பு கொடுப்பவர்களும் பக்குவம் உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும், இருந்தால்தான் கொடுக்க முடியும்.
1: பலவீனமா இருக்கவங்க செய்ய முடியாது,
0: செய்யவே முடியாது. பலவீனமா இருக்கிறவங்க வந்து மன்னிப்பு கொடுக்க முடியாது, சும்மா தெரியாம இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி என்ன இடிச்சிட்ட அந்த பக்கம் அப்படி அப்படின்றவாங்க,
1: கோபம் தான் வரும்,
0: கோபம் தான் அந்த இடத்துல, அந்த இடத்துல வாக்குவாதங்கள் சண்டைகள் அதெல்லாம் வரலாம், பக்குவம் அந்த இடத்துல இருக்காது.
1: கோபம் என்பதே வந்து பலவீனத்துடைய அடையாளமா நீங்க பாக்குறீங்க.
0: ஆமா, அதாவது கோபம், கோபம் வந்து பலவீனத்தின் அடையாளம், மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து பக்குவத்தின் குணம்,
1: அதாவது ரொம்ப பிரியமான பலம் வாங்குறீங்க.
0: ஆமா,
1: இதை இதையெல்லாம் தாண்டி நம்முடைய நேர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு இந்த மன்னிப்பு அப்படிங்கிற கருத்தை வந்து எடுத்து பேசின எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு, சில பேர் தங்களுடைய அண்ணன் கிட்டயோ தம்பி கிட்டயோ வீட்டுக்கு வர மாட்டேயோ யாட்டையோ மன்னிப்பு கேட்காம வந்துக்கலாம்.
0: ஆமா, அதாவது நான் கடைசியா நம்ம வந்து சொல்லணும்னு நான் நினைச்சது நீங்க சொல்றீங்க ஜெபி.
1: சோ அத போய் இன்னைக்கு இப்பயே, அதாவது இன்றே செய், ஒன்றும் நன்றே செய், நன்றும் இன்றே செய், எதுவும் இன்னே செய்,
0: எதுவும் வந்து கெட்டு போறது இல்ல. ஒரு ஒரு நம்ம வந்து இறங்கி போய் ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால அது நம்ம செய்த நம்ம தவறுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் மன்னிப்பு கேட்க போறோம். நம்ம தவறு செஞ்சிருக்கோம், சோ மன்னிப்பு கேட்கறதுல தப்பே
1: இல்ல.
0: அதே மாதிரி மன்னிப்பு கொடுக்கும் பொழுதும் சரி, மனிதன் இயல்பு, தெரியாமல் தவறு பண்ணிட்டாங்க, சரி ஓகே மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு தான். ஸோ யாராக இருந்தாலும் தெரிந்தவர்கள்ட்ட, குடும்பங்களில் நட்புகள்கிட்ட யாராக இருந்தாலும் ஒரு ஈகோ விட்டு ஒரு மன்னிப்பு கேளுங்க,
1: மன்னிப்பு தினமாக எடுத்துக்கலாம்.
0: ஆமாம், மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க.
1: ஆமாம்,
0: எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு ஏன்னா பிறப்பு ஒன்று, இறப்பும் ஒன்று,
1: கண்டிப்பாக
0: இதில் வந்து ஈகோ வச்சுக்கிட்டு கோபத்தில் உச்சக்கட்டமாகவே போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உறவை பலப்படுத்திட்டு போவோம்.
1: சூப்பரான கருத்தோட நினைவு செஞ்சிருக்கார் அஜய் கார்த்திக் அவர்கள். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பேசினோம் மன்னிப்பு என்பது பக்குவத்தின் குணமாக பலவீனத்துடைய அடையாளமானு சொல்லி பேசினோம். இதில் வந்து எல்லா கருத்துக்களும் வந்து நேர்கள் வந்து சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்குவத்தின் குணமே, ஒரு மனிதனுக்கு பலமே அப்படின்னு சொல்லி பேசினாங்க. கருத்துக்கள் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சியிலேருந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆர்ஜே ஜேபியின் சார்பாகவும், ஆர்ஜே கார்த்தியின் சார்பாகவும், ஊட்டி எஃப்எம் சார்பாகவும் இன்னும் ஒரு அழகான தலைப்பில் அழகான நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி,
0: அஜய் கார்த்திக்.

0: கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டியம் 101.8. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
0: இதோ உங்களுக்காக தான் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:01. நேரில் எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் அறிவிப்புகளை தொடர்ந்து பிற்பகல் 12:05, 1:05, 2 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழர் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை வாழ்வியல். 2:30 மேட்னி டைம் நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. 4:00 ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் வழங்கும் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா. இசை கந்தசாமி. இயக்கம் கே.வி. நாராயணன். அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா ஆகியோர். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இன்று தேயிலை நோய் தாக்குதலும் அதனை கட்டுப்படுத்துதலும் குறித்து விவசாயி கே. பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியினை எதிர்விருப்பம். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட வானொலி தொகுப்பு. தொடர்ந்து திரைகாணம் கேட்கலாம். 9:00-11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 திரைகாணம். 10:00 ரவிவாசிரிய அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சத்விகா மோகன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 9:00 இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி

பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: சிநேகிதியே நிகழ்ச்சியாக கேட்க போகிறோம் நேர்களை. ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது மகளிர் பெண் அப்படிங்கிறவள் வந்து இப்போ பெரிய வந்து சக்தி. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதும் சரி, ஒரு பொறுமை காக்கிறதிலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பெண்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வந்து தனித்துவமான மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெண்களுக்குண்டான நிகழ்ச்சி இது சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள், பெண், முக்கியமாக வந்து பெண் நேயர்கள் அவங்க வந்து கலந்துக்கிட்டு பேசலாம், அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்தலாம், அவங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லலாம், குக்கிங் டிப்ஸ் சொல்லலாம், மற்றபடி சேவிங்ஸ் நல்லது இந்த நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் மகளிர் பங்கேற்று இந்த சிநேகிதியே நிகழ்ச்சியில் பேசலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9010-18, 9342-9010-18, 8300-119-1918. தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-781. இந்த எண்களை தொடர்பு கொண்டு குறிப்பாக மகளிர் நேயர்கள் சிநேகிதியே நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்துன்னு சொல்லி கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? இனிய மதிய வணக்கம் சொல்லுங்க. உங்க பெயர், எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? வணக்கம் அம்சவேணி மேடம், சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: சார், திருச்சியில தந்திருச்சி இருக்குதுன்னு சொல்றாங்களா சார்?
0: சொல்லுங்க. கண் கட்டி இருக்குன்னு
1: சொல்றாங்க இல்லையா? ஒரு வாழையில மஞ்சள் கொஞ்சம், வேப்பந்தழை கொஞ்சம், ரோஸ் வாட்டர் கொஞ்சம், கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எல்லாம் சேர்ந்து கலந்து குளிச்சா கண்டிச்சு போயிருங்க சார்.
0: இதெல்லாம் கலந்து பேஸ்ட் பண்ணி குளிக்கணும் இல்லைங்களா?
1: குளிக்கணும் சார். வாழை தண்ணியில போட்டுறணும்,
0: கண் திருஷ்டி போயிடும்.
1: மிகப்பெரிய
0: பொறுப்பு அது இல்லையா? பெரிய பொறுப்பு. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது பெரிய
1: விஷயம்.
0: ஆமா, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்குவீங்க, முன்னாடி எந்திரிச்சிருவீங்க இல்லையா?
1: ஆமாங்க சார், நாங்க பழனியில இருக்கிறதுனால எங்களுக்கு 5 மணிக்கு மலையில பூஜை எடுத்துரு, 5 மணிக்கு எந்திரிச்சிருவோம், டெய்லி கோயிலுக்கு போயிருவோம் சார்.
0: நன்றி நன்றி மேடம் கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: அதாவது கந்திருஷ்டி அப்படிங்கிறது போகிறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ், சூப்பரான டிப்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி நேயர்கள், மகளிர் நேயர்கள் பங்கு கொண்டு உங்களது கருத்துக்கள், டிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். ஸோ மகளிர் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய நிகழ்ச்சி இது, நல வாழ்வின் நம்பிக்கை குரல் சிநேகிதியே நிகழ்ச்சி. ஒரு பாடலை கேட்டுட்டு வருவோம் நேயர்களை, இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒய்எஸ் அருண் ஆகியோர் பாடிய பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 12:21:30.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேஹிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க நேயர்களே. மகளிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி இது. அடுத்த நேயர் அழைப்பில் வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
2: நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுறேன்.
0: வணக்கம். சொல்லுங்க தீபா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் தீபா. மேடம் சொல்லுங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க, ஏதாவது சொல்ல வந்திருக்கீங்களா?
2: ஆமாங்க சார், சமையல் குறிப்புங்க சார்.
0: ம், சொல்லுங்க.
2: நம்ம நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்து வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ணுவோம்.
0: ம்,
2: ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வதக்கிடணுங்க சார். அப்போ கொஞ்சம் அது பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூண்டை எடுத்துடணும் அதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்டே பூண்டு போட்டா பூண்டு வந்து சீக்கிரமா வறுபட்டுருங்க. அதனால வெங்காயம் போட்டு கொஞ்சம் பாதி அளவு இதானதுக்கு அப்புறம் பூண்டு போட்டுக்கணுங்க சார்.
0: அப்பதான் அந்த ஃப்ளேவர் இறங்கும் இல்லைங்களா?
2: ஆமாங்க சார்.
0: ஓகே மேடம்.
2: அப்புறம் அழகு குறிப்பு இருக்குங்க சார். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா முகத்துல வந்து நிறைய இந்த கரும்பு புள்ளி பிளாக் ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக அது அழகு குறிப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்பி ஒரு கான்பிடென்டே
2: அழகுதான். ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க மேடம்.
2: அப்ப அவங்க என்ன பண்ணும்னா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கணுங்க சார். தயிர் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடணுங்க.
0: ரொம்ப நன்றி மேடம். அதாவது அழகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், அதாவது அழகு அப்படின்னா பெண்கள்னு சொல்லலாம். ஆனால் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பிரைட்னஸில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்காக பிரைட் இல்லாமல் இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய அந்த பிரைட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை சொன்னாங்க. ஸோ கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி எல்லோரும் பிரைட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுருக்கோம் நேர்களின் நல வாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு பாடலுக்கே போம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல் இடம்பெற கேட்டீங்க செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே.
1: நினைவுகள் இதம் தரும், அந்த நினைவுகளோடு இதம் தரும் பாடல்களை கேட்டால் நினைத்தாலே இனிக்கும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: சிநேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க நேர்களை, ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது மகளிர் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு சொல்ல வர ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் அதாவது ஒரு டேலண்ட் இருக்கணும் என்னென்னா டிரைவிங். அதாவது நிறையா பேர் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் ஆகட்டும் இல்லை ஒரு டூ வீலர் ஆகட்டும், ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதாவது குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வீட்டில் ஒரு அவசரம், ஏதாவது ஒரு அவசரம் வீட்லேயோ இல்லை வீட்டு பக்கத்துலேயோ இல்லை சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எமர்ஜென்சின்னு வரும்பொழுது, அந்த ஒரு டிரைவிங்காக ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்காமல் அந்த டிரைவிங் அப்படிங்கிற அந்த ஸ்கில் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எப்போது எந்த அர்ஜென்ட்டாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய துணையை எதிர்பார்க்காம நிறைய பேர் இப்போல்லாம் வந்து ஃபோர் வீலர்லேருந்து பெரிய ஹெவி வீக்கல்லாம் கூட ஓட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பேசிக்கான அந்த டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலரை ஓட்ட தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மகளிருக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், எப்படியாவது வண்டி அதாவது வாகனங்கள் ஓட்ட கற்றுக்கோங்க. அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஸ்கில்ஸாக இருக்கும், அவசரத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் நிறைவாக வருது, கேட்போம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பல்லவி ஆகியோர் பாடிய பாடலுடன் இன்றைய ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும்

0: காட்டும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000-க்கும் குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 300,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1,300-க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம்

0: சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவசெட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேயர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கத்தின் சிறப்பம்சங்கள் என பெற கேட்கலாம். இன்று பல குடும்பங்களின் நிம்மதியை சீர்குலைக்கும் ஆனால் சரியான விழிப்புணர்வு இருந்தால் எளிதில் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உடல்நல பிரச்சினை அறிவால் செல் இரத்த சோகை. இதை முழுமையாக ஒழிக்க நமது இந்திய அரசு கொண்டு வந்தது தான் தேசிய அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம். நமது இரத்தத்தில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்கள் இயல்பாக வட்ட வடிவில் நெகிழ்வு தன்மையோடு இருக்கும். அவைதான் உடலில் எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்கின்றன. ஆனால் மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் வளைந்து அரிவாள் அல்லது பிறை நிலா வடிவில் மாறிவிடுகின்றன. இந்த அரிவாள் வடிவ அணுக்கள் நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக கடுமையான உடல் வலி, உறுப்புகள் சேதமடைதல், அடிக்கடி தொற்றுகள் ஏற்படுதல் மற்றும் தீவிர இரத்த சோகை உண்டாகிறது. இது ஒரு தொற்று நோய் அல்ல. பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவ

ஒவ்வொரு பரம்பரை மரபணு நோயாகும். இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து நமது மத்திய அரசு July 1, 2023 அன்று தேசிய அறிவால்சில் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இந்த இயக்கத்தின் முதன்மை இலக்கு வரும் 2047 இந்தியாவில் அறிவால் சில் இரத்த சோகை நோயை முற்றிலுமாக ஒழிப்பது. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் சோதனை மற்றும் அடையாள அட்டை. 0 வயது முதல் 40 வயது வரை உள்ள 7 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இரத்த பரிசோதனை செய்து அவர்களுக்கு சிக்கிள் செல் ஸ்டேட்டஸ் கார்டு வழங்கப்படும். ஆரம்பகட்ட நோய்களை கண்டறிதல், நோய் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் மற்றும் முன்னுரிமை பகுதிகள். குறிப்பாக பழங்குடியின மக்களிடையே இந்நோயின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்தியாவில் உள்ள 17 மாநிலங்களில் உள்ள 278 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. நண்பர்களே, அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம், ஆனால் அது வெற்றி பெற மக்கள் ஒத்துழைப்பு அவசியம். இந்த நோயை தடுக்க நாம் 2 முக்கிய விஷயங்களை செய்ய வேண்டும். 1, திருமணத்திற்கு முன்பு இரத்த பரிசோதனை. ஆண் பெண் இருவரும் திருமணத்திற்கு முன்பு அறிவால் செல் மரபணு தங்களுக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். கணவன் மனைவி இருவருமே இந்த மரபணு காரணி இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு இந்நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். 1, ஆரம்பகட்ட சிகிச்சை. நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் முறையான மருத்துவ ஆலோசனைகள், ஹைட்ராக்சி யூரியா போன்ற மருந்துகள், தடுப்பூசிகள் மற்றும் சீரான இரத்த பரிமாற்றம் மூலம் நோயாளிகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். அறிவால் செல் இரத்த சோகை என்பது தவிர்க்க முடியாத சாபமல்ல, விழிப்புணர்வால் வெல்லக்கூடிய ஒரு சவால். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நமது வருங்கால தலைமுறை இந்த வலியையும் வேதனையையும் அனுபவிக்காமல் இருக்க நாம் அனைவரும் கைகோர்ப்போம். திருமணத்திற்கு முன்பான இரத்த பரிசோதனையை ஒரு பழக்கமாக மாற்றுவோம். 2047 இந்தியா இந்த நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்ட ஆரோக்கியமான தேசமாக உருவெடுக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே திரைப்படத்திலிருந்து குமார் சானு, லதா மங்கேஷ்கர் ஆகியோர் பாடிய பாடல் கேட்டீர்கள். ஹிந்தி மொழி பாடல் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

எஸ் ஜானகி அவர்களின் குரலில் உழைத்த மலையாள மொழி பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

சிவா திரைப்படத்திலிருந்து ஒழித்த தெலுங்கு மொழி பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 1:31. உங்கள் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

ஹரிஹரன் குரலில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கன்னட மொழி பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

வெளியிட்ட செய்தியில் இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1 முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1,000 மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82 பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35 ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை

0: அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12 நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7 முதல் வருகின்ற 16 வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நேரம் 1:55. திரைகானம்.

சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற உலக பிரச்சினைகளை மேம்படுத்த பழங்குடியினர் செய்யும் சாதனைகளையும் பங்களிப்புகளையும் இந்த நிகழ்வு அங்கீகரிக்கிறது. 1982 மனித உரிமைகளை மேம்படுத்துதல் பாதுகாத்தல் ஆகியவற்றிற்கான துணை ஆணையத்தின் பழங்குடி மக்கள் தொகைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பணிக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாளை குறிக்கும் வகையில் இந்த நாளை டிசம்பர் 1994 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் முன்மொழியப்பட்டு 2007 செப்டம்பர் 13 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட் இண்டிஜியன்ஸ் பீப்புள் என அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டும் வருகிறது. பாரம்பரியமும் பழமையான கலாச்சாரங்களையும் கொண்ட பழங்குடிகளின் வாழ்வியலை அங்கீகரிக்கும் இந்த தினத்தில் நீலகிரியில் வாழும் தொன்மையான பழங்குடிகளான தோடர், கோத்தர், பணியர், இருளர், காட்டுநாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர்கள் என இவர்களை இந்த நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்திடுவோம். காடுகள்தான் எங்கள் வாழ்விடம், எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு எங்கும் செல்ல விரும்பவில்லை. காசில்லாமல் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மனிதன் வாழ தூய காற்று, குடிக்க தண்ணீர், உண்ண உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை, இதை எத்தனை பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இதுதாங்க வேணும், இதை நாங்கள் பெறுகின்றோம் என்று சொல்லும் பழங்குடிகள் இவர்கள் சொல்லும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு ஆடம்பரத்திற்காகவோ பணத்திற்காகவோ பகட்டிற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. சாதாரண வாழ்க்கை முறை, அதிலும் இயற்கையோடு ஒன்றி வாழும் வாழ்க்கையே போதும் என்பதுதான் இவர்களின் தாரக மந்திரமாக தொடர்கிறது. இந்த பழங்குடிகளின் வாழ்வியலில் எத்தனைதான் வசதி வாய்ப்புகள் தென்பட்டாலும் இவர்களின் கலாச்சார முறைக்கு என்று தனியான கட்டுப்பாடுகள், அதில் நடைபெறும் சடங்கு முறைகள் என அனைத்திலும் தங்களின் ஒற்றுமையை கைவிட்டதில்லை. எந்த ஒரு நவீன முறைக்கோ பணத்திற்கோ முதலிடம் கொடுத்ததில்லை. அதனாலேயே இன்னும் காலங்கள் பல கடந்தும் பழமையான வாழ்வியல் முறைகளோடு வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் இன்றைய தலைமுறையில் கல்வியில் பல வளர்ச்சிகளை பெற்றிருக்கின்றனர். அதற்கு முக்கிய காரணமாக இவர்களுடன் ஒன்றிணைந்து அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த உலகில் பிறந்த அனைவருமே பழங்குடிகளின் வழித்தோன்றல்கள்தான். பிறகு ஏன் குறிப்பிட்ட சிலரை மட்டும் பூர்வக்குடிகள் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க என கேள்வி எழும். கண்டிப்பாக அனைவருமே தங்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கை முறைகளுக்காகவும் நவீன யுகங்களை பின்பற்றி வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இவற்றிற்கு மாறாக பழமையை மறவாமல் நவீன நாகரீக வாழ்க்கை முறைகளை புறம்தள்ளி கட்டுப்பாடுகளுடன் தங்கள் கலாச்சாரத்தை இன்றளவில் உலக மக்கள் தொகையில் 5% பழங்குடி மக்களே வாழ்ந்து வருகின்றனர் என சொல்லப்படுகிறது. எனவே பழங்குடிகளின் மொழி மற்றும் பண்பாட்டு வாழ்வியல் அவர்களின் வாழ்வாதார உரிமைகள் அழியாமல் பாதுகாப்பாக இருக்கவும் உயரிய நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையானது ஆண்டுதோறும் இன்றைய நாளினை ஆகஸ்ட் 9 உலக பழங்குடிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகளவில் 7000 மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய பழங்குடிகள் இருப்பதாகவும் அதில் நம் இந்தியாவில் மட்டும் 700 மேற்பட்ட பழங்குடிகள் அடர்ந்த மலைகள், சமவெளிகள் என பழங்கால தன்மை மாறாமல் வாழ்ந்து வருகின்றனர் என குறிப்பிடுகின்றனர். பல்வேறு பழங்குடிகளின் மொழிகள் அழிவை நோக்கி செல்கின்றன என பல்வேறு ஆய்வு தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. எப்படி அவர்களுடைய மொழி அழிந்து வருகிறது என சொல்லப்படுகிறது என்றால், பிழைப்பினை தேடி பொது மொழியினை நாடி செல்வதே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பழங்குடிகளின் மொழி எழுத்து வடிவமற்றது என்பதும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலும் மொழிகளை எழுத்து வடிவம் வழங்கிட அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டும் வருகிறது. ஏன் இந்த மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என நினைக்கும் போது, மொழி பேசுவதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தொல்லியல் அடையாளங்களையும் பாரம்பரிய
அறிவு முறைகளையும் சடங்குகள் பண்பாட்டு கூறுகள் அடங்கியிருப்பதால்தான் அதை பாதுகாக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் பழங்குடிகளின் சிறப்புகளையும் பழங்குடிகளின் பாரம்பரியத்தை பறைச்சாற்றி காத்து வரும் வாழ்வியலாளர்களையும் சிறப்பிக்கும் பொருட்டு உலகளவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றும் வருகிறது. இந்த தருணத்தில் மீண்டும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பழங்குடி மக்களுக்கான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கு கனகராஜ்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.

0: கேட்பாமாடா?
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம். பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
2: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 2:30. ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேர்களே. மேக்னி டைம் நிகழ்ச்சியை கேட்கலாம். ஒருபட பாடல்கள் நேர்களை, இன்றைய மேக்னி டைம் நிகழ்ச்சியில் என்ன படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத முதல் பாடலில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோ அந்த பாடல்.

ஆமாம் நேர்களே, இன்றைக்கி மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தேவாவின் இசையமைப்பில் பாஷா திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்க போகிறோம். முதல் பாடல் பாடினது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடலை கேட்டோம். அடுத்து ஒவ்வொரு பாடலாக கேட்போம். இதோ

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, சின்கொன்னா ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வாலாஜா அம்மூர், வாலாஜா, சோலையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், புதுச்சேரி, ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஸ்ரீபெரும்புதூர், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தரமேரூர், கேளம்பாக்கம், செம்பனார் கோவில், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குடலூர் பசார், செய்யாறு, பணப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேல்குடலூர், நாலுமுக்கு, ராணிப்பேட்டை, கலவை, ஸ்ரீமுஷ்ணம், பன்ருட்டி, லால்பெட், வேலூர், ஊத்துக்கோட்டை, தளி, அவலாஞ்சி, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கமுதி, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பூவிருந்தவல்லி, பெரியாறு, ஊத்தூர், குடித்தாங்கி, காட்டுமன்னார் கோவில், கீழணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருப்பலூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர், காவேரிப்பாக்கம், குன்றத்தூர், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், சோழவரம், மகாபலிபுரம், மணல்மேடு, தேக்கடி, விருதாச்சலம், குழித்துறை, சீர்காழி, வானமாதேவி, மணல்மேடு, செங்கம், பாலம்மூர், விரிஞ்சிபுரம், பொள்ளாச்சி, ஏற்காடு, பூண்டி, மீமாத்தூர், காரியக்கோவில் அணை, அரக்கோணம், மயிலாடுதுறை, சூரலக்கோடு, மேலாலத்தூர், உளுந்தூர்பேட்டை, வாலாஜாபாத், குடியாத்தம், திருவள்ளூர், மகாபலிபுரம், ரிஷிவந்தியம், மின்னல், ஜெயங்கொண்டம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூரில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர்

0: மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. நீலகிரி ஈரோடு பகுதிகளில் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 14ஆம் தேதியன்றும் 15ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தொலைபேசி வழி தெரிவிக்கலாம். உங்களுக்காக சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்ப காத்திருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2198-60037 2498-7355.
1: மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 3:02. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. எப்பவுமே நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம உதகையில் இருக்க பிரபல சுற்றுலா தலங்களில் நம்ம சரவணன் இல்லை நம்ம கூட யாராவது ஒருத்தர்கள் இணைஞ்சிருப்பாங்க. அவங்கக்கிட்டையும் நம்ம ஊட்டிக்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகள்கிட்டையும் பேசிட்டு அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாடல்களையும் கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு யார் எங்கேருந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சரவணன் அவர்கள் தான் நம்ம கூட மரவியல் பூங்காலேருந்து இணைஞ்சிருக்காரு. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரசித்தி பெற்ற

மற்ற சுற்றுலா தலங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தாவரவியல் பூங்காவாக இருக்கலாம், ரோஜா பூங்காவாக இருக்கலாம், இல்லை தொட்டபெட்டா மலை சிகரமாக இருக்கலாம், இல்லை படகு இல்லமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் மரவியல் பூங்காவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடங்கள் மாதிரி கூட்டமே இருக்காது. நிறைய சீசனே இல்லாத டைம்லையுமே நிறைய பயணிகள் வந்து இந்த முக்கியமான இடங்கள், நான் சொன்ன மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், இல்லை நம்ம போட் ஹவுஸ், தொட்டப்பட்டாலும் எப்போவுமே கூட்டம் இருக்கும். சீசன் இல்லாத டைம்லேயும் கூட்டம் இருக்கும். ஆனால் மரவியல் பூங்கா வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் நிறையா அரிய வகை மரங்கள். இது எதனால் நம்ம மரவியல் பூங்கா அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த அதாவது குளிர் பிரதேசத்தில் மட்டுமே வளரக்கூடிய சில அரிய வகை மரங்களை வாங்க அங்கே பாதுகாத்துட்ருக்காங்க. நிறைய புகைப்பட கலைஞர்கள் வந்து இந்த இடத்த ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளோட இயற்கையை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்ல நல்ல டைம் இங்கே கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தால் இன்றைக்கி நம்ம சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம சீக்கிரமாகவே பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: நேர்களே, டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். நான் முன்னையே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஹெலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு உதகை மரவியல் பூங்காலிருந்து நம்ம கூட சரவணன் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சோனியா,
0: எப்படி இருக்கீங்க
1: சரவணன்? நல்லா இருக்கேன் சோனியா. அதாவது நீலகிரியில உலக பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து நம்மளுடைய உதகை அரசினர் தாமரவியல் பூங்காவை தான் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆனா மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த மரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உதகை மத்திய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் இது இரண்டிலும் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுலதான் இருக்கும் இந்த மரவியல் பூங்கா அப்படிங்கிறது. இந்த மரவியல் பூங்கா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உதகை அரசினர் தாவரவியல் பூங்கால எந்த அளவுக்கு ஒரு தாவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு இந்த மரவியல் பூங்காவிலையும் தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மரவியல் பூங்கா வந்து சீசன்ல ஓரளவுக்கு நேயர்களுக்கு தெரியுது, சுற்றுலா பயணிகளுக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வழியாக தான் நம்மளுடைய தேனிலவு படகு இல்லம், மான் பூங்கா, பிரசித்தி பெற்ற கர்நாடகா பூங்கா இதற்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையில அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு முழு சீசன் சொல்லக்கூடிய அந்த ஏப்ரல் மேல வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பார்க் அப்படிங்கறது தெரியும். ஆனா அன் சீசன்லயும் செகண்ட் சீசன்லயும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த மரவியல் பூங்கா இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் தெரியறது இல்ல. பட் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளுடைய வெளி மாவட்ட வெளி மாநில நேயர்கள் எல்லாருமே வந்து என்ன நியூஸ் ஆன் ஏர் மற்றும் இணைய வழியின் மூலமாக இதை கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேரு. சோ அவங்களுக்கும் வந்து இந்த இடம் மரவியல் பூங்கான்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல ரொம்ப பக்கத்துல இருக்கு, நடந்து வரக்கூடிய ஒரு தூரத்துல இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். இந்த மரவியல் பூங்காவை பத்தி நான் நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் ரெண்டு பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: என் பேர் மோகன்ராஜ்.
1: நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே. உங்க நேட்டிவ்?
2: நேட்டிவ் தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர், ஓகே. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த ரெண்டு வெதர் கண்டிஷனும் தாண்டி இன்னைக்கு ஊட்டி வந்திருக்கீங்க. ஊட்டி எப்படி இருக்கு?
2: ஊட்டி பயங்கர கூலிங்கான பிளேஸ் தான். நான் ஆல்ரெடி 2 times வந்திருக்கேன். இந்த டைம் நல்லா இருக்கு, மழை தோறிட்டு அதே மாதிரி எப்பொழுதும் போல இருக்கு.
1: இந்த டைம் யார் கூட வந்திருக்கீங்க?
2: இந்த டைம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி நாங்க ரெண்டு பேரும்.
1: ஓகே. அப்ப அதுக்கு முன்னாடி 2 times யார் கூட வந்திருக்கீங்க?
2: அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம், இது காலேஜ் ஃப்ரெண்டோட.
1: அதுவும் ஃப்ரெண்டு இதுவும் ஃப்ரெண்டு, பாத்தீங்களா? இது ஒரு இடத்துல ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி, பரவாயில்ல. ஊட்டி 2 times வந்து எந்தெந்த இடம் பாத்திருக்கீங்க?
2: ஊட்டி இங்க கர்நாடகா பார்க் போயிருக்கோம், அப்புறம் போட் ஹவுஸ் போயிருக்கோம், அப்புறம் ஒரு சர்ச் ஃபங்க்ஷனுக்காக வந்தோம், அதை அப்படியே கிளம்பிட்டோம் அதோட சேர்ந்து.
1: அதோட சரி சரி. இன்னைக்கு இப்ப இங்க மரவியல் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டா இருக்குது.
2: ஆமா,
1: இங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
2: அதே மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. சரி, அப்படியே வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு நாங்க அப்படியே வந்தோம், கர்நாடகா பூங்கா போலாம் தான் வந்தோம். சரி, இங்க ஒரு பார்க் இருக்கு அப்படியே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோம். அப்படியே உங்களை பார்த்தோம். இல்ல,
1: உண்மை என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில கூட சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல இருப்பாங்க. சோ உங்க மாதிரி வந்து இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கோ மற்றதுக்கோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களும் பின்னாடி இருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி செல்ஃபி எடுக்கிறீங்க இல்ல நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பின்னாடி இன்னொரு சுற்றுலா பயணி இருப்பாங்க, அவங்கள தள்ளிப்போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பட் இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரவியல் பூங்கால ரொம்ப பிளசண்டா இருக்கும். நீங்க வந்து எந்த இடத்துல நின்றுனாலும் போட்டோ எடுக்கலாம். சரி, இங்க உள்ள என்டர் ஆகும்போது ஒரு போர்டு பாத்தீங்களா, அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த மரவியல் பூங்கால.
2: ஆமா, இங்க டாக் ட்ரெஸ்டிங் கொடுக்கற மாதிரி அந்த போட்டிருந்தாங்க. சரி, அதான் என்னடா ஒரு மாதிரி இனோவேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாம் அப்படின்னு தான் வந்தோம் நாங்க.
1: நிச்சயமா. அதாவது இங்க வந்து இந்த குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ட்ரைன் அப் பண்றவங்க, பெட் அனிமல் வச்சிருக்கவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க அப்படின்போது. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல வந்து நிறைய பங்களா மாதிரி உள்ள வந்து இந்த பெரிய மாதிரியோ எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க பெட் அனிமல்ஸ் ஓடி விளையாட இடம் இருக்கும். பட் சின்ன சின்ன வீட்டுக்குள்ளயும் இன்னைக்கு ஆசையோட குழந்தைங்க வளர்க்குறாங்க பெட் அனிமல்ஸ. அவங்க அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, அதுக்காக ஏற்பாடு பண்ணதான் இந்த இடம். சுத்தி பார்த்துருக்கீங்க, நன்றி.
2: நன்றி.
1: உங்க பேரு?

0: என்னோட பேர் வந்து பரத். நான் வந்து திருவாரூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் கதிர் காலேஜ்ல.
1: பாருங்களேன், திருவாரூர் பேரை கேட்கும் போதே வந்து ரெண்டு விஷயங்கள் அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள்?
0: ஒண்ணு வந்து தேர், இன்னொன்னு வந்து பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. தேர் வந்து ஏசியாலே பிகெஸ்ட் தேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும் எங்க ஊர்ல. அப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் கூட நிறைய எடுத்திருக்காங்க. இந்த 90s மூவிஸ் ரெண்டு மூணு வந்து எங்க அந்த பெரிய கோயில்ல வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அப்புறம் பரதம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி எங்க ஊர்ல.
1: திருவாரூர் தேர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 டன் 350 டன் எடை இருக்கக்கூடிய தேர் இல்லையா? அந்த தேர் ஆடி அசைஞ்சு வர அழக நீங்க பாத்துருக்கீங்களா?
0: ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒவ்வொரு பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தேர் எப்படி இருக்கும்ட்டு. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். அந்த எங்க யார் எந்த மொழியில இருந்தாலும் அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் போயிடுவோம், கண்டிப்பா போயிடுவோம். அந்த மூமெண்ட்டை மட்டும் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம்.
1: அதே மாதிரி திருவாரூரை பொறுத்த அளவுக்கு வருஷம் ஒரு டைம் நடக்கக்கூடிய தியாகராஜர் ஆராதனை விழா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து நம்ம அகில இந்திய வானொலி நிலையமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் வந்து ஈவினிங் அவர்ஸ்ல ரேடியோ தொகுப்பு அப்படி வானொலி தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு நாள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடும்பொழுது மட்டும் அந்த 2 hours வந்து லைவ் கொடுத்துருவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை நேர்ல பாத்திருக்கீங்களா?
0: நேர்ல பாத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். சில டைம் இந்த தெப்பம் அதெல்லாம் நடக்கிறப்ப கூட இது ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும். விடிய விடிய அந்த மாதிரிதான் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப தமிழும் அவ்வளவு தூய்மையா இருக்கும், எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதுல.
1: இப்போ அப்படி ஒரு திருவாரூர் அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அதை விட ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து இருந்துட்டு இன்னைக்கு ஊட்டியில இவ்வளவு ஒரு அழகான ஒரு சின்ன கார்டனுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
0: இப்போ வந்து ஊட்டி வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணா ஊட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் அவனோட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிளசண்டா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. அந்த கார்டன்ஸ் எல்லாம் கூட இப்ப ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து சீசன் சொன்னாங்க. இப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லா இருக்கு வந்தது. அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருந்துச்சு, இப்ப இங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு. நீங்களும் வாங்க, நல்லா இருக்கும்.
1: சோனியா
2: சொல்லுங்க. சரவணன்,
1: நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா நம்ம திருவாரூர்க்கிட்ட?
2: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க திருவாரூர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லைங்களா தம்பி?
0: ஆமா.
2: உங்களுக்கு அங்கத்திக்கும் இங்கத்திக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இப்போ நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னாலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது.
0: திருவாரூரை பொறுத்தளவு அங்க டெம்பிள்ஸ் நிறைய இருக்கும். எங்கிட்டு திரும்பினாலுமே டெம்பிள்ஸ் இருக்கும். அது மாதிரி பக்கத்துல நியரா கும்பகோணம் இருக்கு. கும்பகோணத்துலயும் எங்க அங்க கும்பகோணம்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்கேருந்து பார்த்தாலும் ஏதோ ஒரு கோயிலோட கோபுரம் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. அதோட பாதி ஒரு 50% தான் வந்து திருவாரூர்னு சொல்லுவாங்க. அதே போல அங்க என்ன அப்படின்னா, கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் சீசன். அங்க இங்க வந்து ஒரு மாதிரி விண்டரா இருக்கு, நல்லா இருக்கு இங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வந்து, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் அவ்வளவு பெருசா டிஃபரன்ஸ் இல்ல.
2: சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க?
0: எனக்கு
2: தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர் அடிக்கிறதுனாலே ஊட்டி கிளம்பி வந்துருவாங்க. சரி போயிட்டு வர தூரம் தானே, டீ குடிச்சிட்டு வரலாம் வா. டீ குடிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பக்கத்து தெருவு போயிட்டு வருவோம். ஆனா நம்ம கோயம்புத்தூர் பசங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு ஊட்டி வந்துருவாங்க. அதுதான் அப்படியான்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க ஊட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.
1: இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னார் சோனியா, டீ லவர் அப்படின்னு சொன்னாரு. அந்த டீ லவர் இன்னைக்கு வந்து ட்ரீ லவரா மாறி இருக்கிறாரு.
2: அப்படியா? அடடே சரவணன் கவிதையா?
1: ஏன்னா அவர் இருக்கிறது மரவியல் பூங்கா. சோ அவர் வந்து அந்த டீ லவர் இன்னைக்கு ட்ரீ லவரா மாறி ஒவ்வொன்னையும் ரசிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம்.
2: சூப்பர் சூப்பர் சரவணன், நீங்க அப்படியே மத்தவங்ககிட்டயும் பேசிட்டே இருங்க. நான் அதுக்குள்ள ஒரு நல்ல பாடல் போய் கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஒரு இனிமையான பாடலோடு மீண்டும் நிகழ்ச்சி நிலையம் இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சம ஹிட்டு.

0: நேர்களே, உயிரை திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உதகை மரவியல் பூங்கால இருந்து நம்ம கூட சரவணன் இணைஞ்சிருக்காரு. அவர் இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ
0: சரவணன், இருக்கீங்களா?
1: இருக்கேன் சோனியா. அதாவது மரவியல் பூங்கால பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. நாம வந்து முதல்ல சுற்றுலா பயணிகளை சந்திச்சதுனால அவங்க கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம். இந்த மரவியல் பூங்காவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள என்ட்ரி ஆகும் போதே டாக் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுல வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் அந்த டாக் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன இடத்துல விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய எஜமானர்கள் அதாவது ஓனர்கள் என்னென்ன ஒபே பண்றது, அது இப்ப ஓடிப்போ அப்படின்னா அதுல ஓடி போகுது
0: அப்படிங்களா.
1: சிட் அப்படின்னா சிட் அப்படின்னா சிட் அப்படின்னு உட்காரும், கமான் அப்படின்னா அங்கிருந்து ஓடி வருது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய சின்ன சின்ன குகைகள் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காங்க.
0: சரி சரி.
1: அதுக்குள்ள எல்லாம் அந்த நாய்க்குட்டிங்க ஓடி விளையாண்டு தன்னுடைய குதூகலத்தை வந்து அந்த நாய்க்குட்டிங்க ரொம்ப அழகா இங்க வந்து வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இயந்திரத்தனமா நம்மளுடைய வேலை மத்த ஒர்க் இதுக்காக நம்ம ஓடும்போது இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாமே ஒரு கூண்டுக்குள்ள வச்சு நம்ம வளர்க்குறோம். வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து இந்த டாக் பார்க்ல வந்து அந்த நாய்க்குட்டிங்களை எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பெட் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதற்கேத்த மாதிரி வந்து அவங்க ஒரு பாதுகாப்பும் பண்ணிருக்காங்க. ஏன்னா மற்ற சுற்றுலா பயணிகள் அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதே நேரத்துல சுற்றுலா பயணிகளை பார்த்து அந்த நாய்க்குட்டிங்களும் பயப்படக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு பாதுகாப்பா ஒரு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அதுக்கு ஒரு கேட்டு கொடுத்து அந்த கேட்டுக்குள்ள வந்து அதோட ஓனர்ஸும் அந்த பெட் அனிமல்ஸ் மட்டுமே தான் இருக்கும்.
0: அப்படிங்களா.
1: அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்து இந்த ட்ரீ பார்க்குள்ள ஒரு டாக் பார்க் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து வச்சிருக்காங்க.
0: ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க சரவணன். நம்ம வந்து இப்போ இயந்திரத்தனமா இயங்கிட்டு இருக்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஒரு நாய்க்குட்டி வீட்டுல வச்சுக்கணும், பூனைக்குட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா
1: இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன வீடுகள்ல இருக்கவங்க கூட பெட் அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஆசையோட வளர்க்கிறோம்.
0: கண்டிப்பா.
1: குழந்தைங்களுக்காகவோ இல்ல வந்து மற்றவங்களுக்காகவோ இல்ல வீட்டுல ஒரு பாதுகாப்புக்காக கூட வந்து சின்ன சின்ன வீடுகளா இருந்தாலும் அந்த குட்டி வீட்டுகள்லயே நம்ம ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அதுங்களுக்கு வந்து நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு இப்ப நம்மளா இருந்தாலும் எப்படி இருக்கும், இந்த நீ சாப்பிட்டுக்கோ ரூம்குள்ளேயே இரு அப்படின்றப்போ கண்டிப்பாவே வந்து நம்மளுக்கு அது ரொம்ப அடைச்சு வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும்.
1: அப்படிங்கறது வந்து மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, அது வந்து எந்த ஒரு உயிரினத்துக்குமே சொந்தமானதுதான். அந்த மாதிரி மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய அந்த பெட் அனிமல்ஸ் வாய் திறந்து சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரியான ஒரு நேச்சரோட இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல கொண்டு வந்து அந்த அனிமல்ஸ் விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது துள்ளி விளையாடுறத பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரெண்டு பெட் அனிமல்ஸ கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க வந்து இப்ப முன்னாடி விளையாட வச்சிட்டு இருக்காங்க அந்த அனிமல்ஸ. அப்ப அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு ஏஐல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஒரு அனிமல்ஸ் என்னென்ன வேலைகள் பண்ணுது அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி நம்ம சொல்றோம். பட் அந்த கிரியேஷனே வந்து நம்ம நேரடியா பாக்குறோம் அப்படின்னு
0: சொன்னாக்கா
1: நமக்கும் சந்தோஷமா இருக்கு மனசு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஊட்டியில முக்கியமா நிறைய பேர் வந்து நாய்க்குட்டி எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே கேட்டுக்கோங்க, நம்ம சரவணன் அவர்கள் சொன்ன மாதிரி வெறும் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு சும்மா போறப்போ

0: செல்லம் கண்ணா அப்படின்னு கொஞ்சிட்டு போன்றிருந்தாலும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பாசம்லாம் கிடைச்சிடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு வாங்க, அந்த டாக் பார்க்கில் விளையாட விடுங்க.
1: இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோடு இன்னும் நிறைய விஷயம் காத்துட்டு இருக்கு நம்மளுடைய மரவியல் பூங்கால. ஸோ அதற்கு முன்னாடி ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
0: கண்டிப்பா சரவணன், நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

நேர்களே, சங்கமம் திரைப்படத்தில் இருந்த ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்பில் எம் எஸ் விஸ்வநாதன் ஹரிஹரன் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நம்ம சரவணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கலாம். சரவணன், சரவணன் இருக்கீங்களா? சரவணன் இணைப்பில் இருக்கீங்களா? நேர்களே, ஏதோ ஒரு இணைப்பில் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம சரவணன் அவர்கள் உதகை மரவேல் பூங்காலேருந்து நம்ம கூட நிறைய விஷயம் பேசினார். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ரெண்டு மூணு தடவை இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள், அதாவது உதகையில் இருக்கிற முக்கியமான பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் அளவுக்கு மரவேல் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காது. இது எதிரால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துக்கு மட்டுமே போய் மேலே மேலே மேலே மேலே வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி உதகை மரவியல் பூங்கா, அதுக்கப்புறமா வந்து மான் பூங்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி நிறையவே கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் சரவணன் கிட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்கள் அந்த பாடலை கேட்டும் நேர்களே, நம்ம தொடர்ந்து சரவணன் அவர்கள்ட்ட பேசலாம். சரவணன்,
1: மீண்டும் நிகழ்ச்சியில இணைகலாம். சோனியா, இப்ப நம்ம பேச போறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தையே பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இயற்கையோட இணைந்தது, ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி ரொம்ப மனவேதனைப்படுவாரு.
0: அப்படிங்களா?
1: இப்படி, ஆமா, இப்படி இருந்த ஒரு இயற்கை வந்து இன்னைக்கு மாறி போச்சு, மனிதர்களாலையும் மனிதர்களுடைய சுயநலத்துக்காகவும் இது வந்து இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி மனவேதனைப்படக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்டதான் நாம பேச போறோம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. உங்க பேரு
2: ரவி.
1: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஏரியால
2: இருக்கீங்க?
1: நீங்க பாக்கும்போது இந்த மரவியல் பூங்கான்ற இந்த இடம் எப்படி இருந்தது?
2: முதல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப நல்ல அழகா இருக்குது.
1: இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு அப்ப வந்து பொதுமக்களுக்கு அது பயன்பாடா இருந்ததா? இப்ப பயன்பாடா இருக்கு.
2: இப்ப தான் பயன்பாடா இருக்கு, முதல்ல இல்ல.
1: இல்ல, அப்ப வந்து வெறும் புல்லு மைதானமா இருந்தது.
2: மைதானமா இருந்தது.
1: இப்போ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நீரோடை போயிட்டு இருக்கு. அந்த நீரோடை அப்ப எப்படி இருந்தது?
2: அப்ப நல்லா அழகா இருந்தது, இப்ப அசிங்கமா இருக்குது.
1: எதன் காரணமாக நினைக்கிறீங்க?
2: அது எல்லாம் பராமரிப்பு கொஞ்சம் சரியில்லை.
1: இப்போ இந்த ஏரியால நீங்க இவ்வளவு அழகான ஒரு புல்லெல்லாம் வந்து சைட் அப்படிங்கிற ஒரு மிஷினை போட்டு நீங்க எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த இந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க?
2: நானும் ஒரு 40-45 வருஷமா பண்ணிட்டேன்.
1: இப்ப நீங்க வந்து மாடுங்க வச்சிருக்கீங்க, ஒரு எத்தனை மாடுகள் இருக்கு?
2: 6 மாடுகள்.
1: ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த புல்லெல்லாம் மேய விட்டு எப்படி நீங்க வந்து பராமரிக்கிறீங்க?
2: நாங்க மேய விட்டுவோம், நைட்ல இந்த புல்ல கொண்டு போடுவோம்.
1: இந்த புல்லு என்ன ஸ்பெஷல்? ஏன்னா மற்ற இடத்துல இந்த பச்சை புல் அப்படிங்கிறது இருக்காது, ஆனா நம்மளுடைய இந்த கார்டன் பகுதியில வந்து இந்த புல்லு நிறைய இருக்கு. இந்த புல்லு என்ன ஸ்பெஷல்?
2: ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, இது இயற்கையா வருது தானே, இயற்கையா வருது, அது இருக்குது, கொண்டு போக மாட்டோம்.
1: இப்போ சமவெளி பகுதியில இருக்க மாடுங்களுக்கு எல்லாம் வைக்கோல் தான் போடுவாங்கம்மா?
2: நாங்க புல்லு இருக்குது, புல்லு போடணும்.
1: இந்த புல்லு எவ்வளவு சந்தோஷமா மாடுங்க சாப்பிடும்?
2: இது நல்லா குத்தா, எவ்வளவு குத்தம் சாப்பிடும், நல்லா சாப்பிடும்.
1: நீங்க இந்த மாதிரி அறுத்துட்டு போய் மாடுங்களுக்கு போடுறது அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்ல தானாவே இந்த புல்ல எல்லாம் மாடுங்க மேயறது பிடிக்குமா?
2: தானா மேயறது பிடிக்கும்,
1: மேயறதுக்கு தான் பிடிக்கும். இந்த மரவியல் பிடிச்ச இடம் எது சொல்லுவது?
2: இது புல்லாவே பிடிச்ச இடம் தான்,
1: முழுக்க பிடிச்ச இடம். அது சொல்லி பாத்தீங்களா சோனியா, இந்த பூங்கா முழுக்கவே எனக்கு பிடிக்கும்னு சொல்றாரு.
0: ஆமா சரவணன், அவர் பேசுறதுலயே தெரியுது அவருக்கு அந்த பூங்கா வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருட காலமாக இந்த மரவியல் பூங்கால இருந்து, மரவியல் பூங்கால இருக்கக்கூடிய செடி கொடிகளை நட்டு வச்சதுல இருந்து, இப்ப வளரக்கூடிய இந்த அடர்த்தியான புல்லுங்களை கொண்டு போய் மாட்டுக்கு போடுறதுல இருந்து, இது எல்லாமே வந்து அவர் பார்க்கும்போது அந்த இயற்கை வந்து அவர்

0: ஒவ்வொரு நாளுமே வந்து கிறுக்கு சிக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆபீஸ்க்கு ஓடிடுறோம்.
1: ஆமா ஆமாங்க.
0: நமக்கு வந்து இந்த விலங்குகளோட பெட் அனிமல்ஸோட இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: பட் இவர் வந்து ஒரு 6 மாடுகளையும் வச்சு பராமரிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து முழுக்க முழுக்கவே முழு நேரமுமே அந்த உயிரினங்களுக்காகவே வந்து இருக்கக்கூடியவர். அதுக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கு கரெக்ட் டைமுக்கு தண்ணி வைக்கணும், கரெக்ட் டைமுக்கு மாட்டு கொட்டாகையை வந்து கிளீன் பண்ணணும், அதுக்கு புல்லு அறுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டினியூவா பார்த்துட்டே இருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த இயற்கை அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம்.
1: கண்டிப்பா.
0: அதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி எடுக்கிறாரு. ஒவ்வொரு செடி கொடியும் கூட வந்து உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் வந்து இதை பாதுகாத்துட்டு வராருன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பூமி வந்து மனிதர்களுக்கான இடம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு நீங்க சொல்றப்போ ஞாபகம் வருது. ஏன்னா இந்த உலகத்துல இந்த உலகத்தை படைச்சது யாராவனா இருக்கலாம். ஏன்னா சிலருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா உலகத்தை படைக்கிறப்போ நம்ம மனிதர்களை மட்டும் இல்லாம சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் அதே இடத்த கொடுத்தப்போ நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இயற்கை நமக்கானது மட்டும் இல்லை. இப்போ நம்ம சின்ன சின்னதா ஏதாவது பண்ற, இப்போ சும்மா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோம், அதை வந்து எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒரு ஆடோ மாடோ இல்ல ரோட்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து சாப்பிடுது, அதனால அதுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுலாம் நிறைய பேர் யோசிக்கணும். அது வந்து இந்த மாதிரி இயற்கையை பாதுகாத்துட்டு இயற்கை கூடவே பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நினைக்கிறேன். சரவணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஆமா, அதுவும் வந்து ஒவ்வொரு செடிகளையும் வந்து அவங்க அப்படியே பாதுகாத்து அதுக்கு வந்து நீர் ஊற்றி, அந்த ஒரு செடியில இருந்து ஒரு காம்பு உடஞ்சதுன்னா கூட உடனே அந்த காம்பை வந்து இன்னொரு இடத்துல அதை நட்டு வச்சு அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஓய்வு நேரங்கள்ல ஓய்வு கிடைக்கும் பொழுது சுற்றுலா பயணிகள் இல்லாத நேரத்துல அப்படியே உட்கார்ந்து அவங்க அந்த செடிகளோட அவங்க பேசுறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இந்த இந்த செடியில இது அதாரா, இந்த பூ காஞ்சிருச்சு, இந்த செடியில இருந்து அப்ப விதையா எடுத்துடலாமா இத அப்படின்னு தனக்குத்தானே பேசிட்டு அந்த செடிகளோட அவங்க பேசிட்டு உட்காந்துருக்காங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சரவணன். இன்னொன்னு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ அந்த இடத்துல கிளைமேட் இப்ப எப்படி இருக்கு சரவணன்? அது வந்து சுத்தி வந்து கொஞ்சம் பச்சை பசேல் இருக்கிற
0: ஒரு ட்ரிஸ்லிங்கோட இருக்கக்கூடிய ஒரு சாரல் மழைன்னு இல்லையா,
1: அதாவது
0: நம்ம வந்து ஒரு பனிமூட்டம் வரும்பொழுது ஒரு ஒரு ட்ரிஸ்லிங் வரும் இல்லையா, பனிமூட்டத்துக்கு இடையில நம்ம போவோம். அதாவது இந்த நீர்வீழ்ச்சிகள்ல இருந்தெல்லாம் வந்து தண்ணி கொட்டும் போது ஒரு சாரலவா அந்த தண்ணி வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த மேக கூட்டத்தோட கூட ஒரு சாரல் அவ்வளவுதான்.
1: இப்ப கேக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் ஊட்டியில தான் இருக்காங்க, என்ன இவங்க கிளைமேட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல ஊட்டியில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான காலநிலை மாற்றம் இருக்கும்னு. இப்போ நம்ம
0: அது மட்டும் இல்ல, நம்ம நம்ம நீங்க சொல்ற மாதிரி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, என்னடா அவங்களும் வந்து ஊட்டிக்காரதான், இவங்களும் ஊட்டிக்காரதான் பட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இந்த வெதர் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நேயர்கள்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு இந்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த மத்திய பேருந்து நிலையத்துக்கு பின்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கிற இடம். நமக்கு முக்கியமா நம்ம நகரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இல்லாம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அதுவும் இல்லாம அவ்வளோ வீடுகள்லாம் இருக்காது, அதனால கூட்டமும்
0: கம்மி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்லும்போதுதான் நம்ம உதகை நகர பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சதுப்பு நிலம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய மத்திய பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் இருக்கு இல்லைங்களா, மீன் வல்ல மீன் அரங்கம், அந்த பிஷரிஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் பாத்தீங்கன்னா உதகை நகர பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சதுப்பு நிலம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சரவணன்.
0: இன்னைக்கு சதுப்பு நிலம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சட்டமா இருக்கு. ஏன்னா சதுப்பு நிலம் இல்ல அப்படின்னு சொன்னா நிலத்தடி நீர் மட்டமே இருக்காது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சோ அந்த சதுப்பு நிலம் இருக்கக்கூடிய பகுதியும் அந்த பகுதி தான், அது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தெரியறது இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு சதுப்பு நிலத்துல வந்து நம்ம பாக்குறோம், நம்ம அந்த இடத்துலதான் நிக்கிறோம் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரியறது இல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு, நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியால போஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப க்ரௌடான இடத்துக்கு போய் வந்து போட்டோ எடுத்து போடுறது ரொம்ப பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க சரவணன்?
0: நிச்சயமாக. அதாவது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களும் நானும் பேசணும், சுற்றுலா பயணிகள் பேசினாங்க, இவங்களுடைய இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து நிச்சயமாக, நம்ம அன்னைக்கு ஊட்டி எஃப்எம்ல கேட்டோமே, நம்ம வந்து வரவியல் பூங்கான்னு ஒண்ணு இருக்கு, ட்ரீ பார்க்னு சொன்னாங்க, அதுல வந்து ஒரு டாக் பார்க் இருக்குன்னு சொன்னாங்க, அங்க போய் நம்ம பாக்கணும்
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: அப்படின்னு சொல்லி நினைச்சு கண்டிப்பா வருவாங்க.

0: கண்டிப்பாக சரவணன், நம்ம நிகழ்ச்சியை இதோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமாக நம்ம நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிலையத்திலிருந்து என் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி நம்ம நேயர்களுக்காக இனிமையான பாடல்களையும் கொடுத்து ரொம்ப அழகா ஷோ நடத்திட்டு இருக்கக்கூடிய சோனியா, அவங்களுக்கும் ஒரு நன்றி. இங்க இருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் பேசுறாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று மற்றொரு சுற்றுலா தலத்தை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நண்பன் இருந்து ஆர்ஜே சரவணன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சரவணன், ரொம்ப அழகான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. சும்மா போகணும் பேசணும்னு இல்லாமல் நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக அங்கே வந்து அந்த இடத்த பாதுகாக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்து பேச வச்சு அவர் எந்த அளவுக்கு அதை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சீக்கிரமாகவே நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நிச்சயமாக நன்றி.

நேர்களே, 1 2 3 திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களோட இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராம் குரல் அந்த பாடலை கேட்டோம். இன்னைக்கு நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் மரவியல் பூங்காலிருந்து நம்ம கூட சரவணன் இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா.

0: நான்கு மணி ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் இப்பொழுது ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள்.
2: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதயசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
3: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
4: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
3: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
4: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
3: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
4: அது என்ன பசி?
3: சுதந்திர பசி.
4: சுதந்திர பசியா?
3: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
4: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
3: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
4: அதுக்குத்தான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
3: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டுப்பற்றை மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
4: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.

0: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
1: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதைய மறந்துடுறீங்களே.
0: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி. தவறுதான் செல்லம்மா, ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை மறந்து விடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை, வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்பிடாரம் தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட, இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு தலகர் என போற்றப்படுபவர், கப்பலோட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சி நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள்தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேசப் போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் இன்று நீ படைக்கப் போகும் விருந்து.
3: ஆகட்டும், நிச்சயமாக.
0: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
2: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
0: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூர்ணமாக ஏற்படவில்லையே எனும் பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
2: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருவோம். கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளை ஆதிக்கம் நிச்சயம் மறையும். நம்முடைய

0: வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
0: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள். அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், ஆவென்று அழுது துடிக்கிறாள்.
2: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
0: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ பாருங்கள் அந்த நீல மேகத்தை. அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
3: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனை தானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக்கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக்கொள்ளுங்கள்.
0: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதை பதைக்கிறீர்கள்?
4: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்து தான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்து விட முடியும்?
4: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
2: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உன் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியிலிருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
3: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
2: இதை பிடியுங்கள். இந்த கடிதத்தை இவ்விலாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ, அப்படியா? பார்க்கலாம், இருட்டிவிட்டது, வாருங்கள் முதலில் வீட்டிற்கு போகலாம்.
4: இல்லை ஐயா, இல்லை, தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
3: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்குமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
2: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டு கொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
0: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
5: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன்னு சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி நகரத்துல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி ஐயங்கார கடுமையா கண்டிச்சத கேட்ட நீங்க அவருக்கு நம்மளால எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னு நீங்களாவே வாத்திலிருந்து வெளியே வந்துட்டேடா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
0: அப்படியா?

0: அது சரி, நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
1: உங்களோட உடை, முறுக்கின மீச, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதின்னு சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
0: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீஸோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
1: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
0: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
1: நான் இங்க ஒரு பெருமாள் கோயில்ல அர்ச்சகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
0: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோடா, வாங்கோடா போலாம்.
0: கண்ணா, கண்ணா, உன் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன்? திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிரானே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி, வா போகலாம்.
2: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா, என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
3: இந்த மச்சான் தண்ணி, என்ன ஒரே அலுப்பா வந்திருக்க?
2: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம் அப்படித்தானே? ஆமா அடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு, இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு?
3: பொழுது விடுங்க, அந்த பாரதியார துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு
2: போட்டுட்டு. அப்படி சொல்லுது, அறக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம் அதிகார வர்க்கம்.
3: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குதே, பாக்குறேனே.
2: என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்னு.
3: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒன்னு செஞ்சுக்க
2: முடியாது. அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கணும் இல்லையா பாரு.
3: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
2: என்னாடி பண்றது, மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பை வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
3: அவரோட சாமர்த்தியம்,
2: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமான்னு. அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
3: உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
2: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல, உனக்கு.
1: அண்ணா, அண்ணா.
0: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா, வா. நலந்தானே?
1: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்போ வந்தேன்?
0: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடேயப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன்.

0: அவருடைய தெய்வால் புதுச்சேரியை சுற்றியுள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
1: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
1: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மாலாம் வந்திருக்கானா?
0: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
1: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்ன பாத்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
0: அப்படியா?
1: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியர் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
0: என்ன மண்டையம் அண்ணா, ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
1: அது மட்டும் இல்லண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாழும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
0: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
1: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
0: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள், தமிழகத்தின் வீரக்கணல் வாவே சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள், ரங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
2: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
0: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
3: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
0: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
2: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
0: கேட்கையின் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாராலும் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும். பாரதம் எங்கும் முழங்கட்டும். மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும். சிரிக்கட்டும், சிரிக்கட்டும், சிரிக்கட்டும்.
4: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா இந்த பாரத நாடு, இதோ பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
0: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
3: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசு?
0: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே

0: அடைந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
1: கவலைப்படாதீரும் பாரதியாரே, 1000 பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்து விடுவே.
0: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழி இல்லாதவனாக இருக்கிறேன்.
2: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்றிருக்காவோ? உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, நீ இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
3: ஆட்டுண்ணா.
4: வணக்கம் ஐயா.
0: யார்? கனக சுப்புரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
4: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும், அவர்கள் சம உரிமை பெறவும், அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
0: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்ப தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியும் மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பெண் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
4: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
0: அப்படியா? மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது, நேரம் வாய்க்கவில்லை. நல்ல வேளை நீ எழுதியிருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
4: இந்தாருங்கள்.
0: என்னை மணந்தார், இறந்தார், என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள், புனைமலர், குங்குமம், அணிகள் போனதுண்டு. பேஷ் பேஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள் உலவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
4: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
4: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன் தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
0: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
4: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
5: வாங்க, வீட்ல எல்லாரும் நலந்தானே?
4: ஆமாம் அம்மா.
0: செல்லம், நம் கனக சுப்புரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுத போகிறார் பார்.
5: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனித்துக் கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
0: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லமா, என்ன விஷயமாக வந்தாய்?
5: சாப்பிட வரீங்களா? இலை போடட்டுமா?
0: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
5: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
0: ஆஹா, பால் பாயாசமா? பேஷ் பேஷ், 2 இலைகள் போடு. சுப்புரத்தினமும் இலை இலை, பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
5: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
0: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும்.

0: நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
1: அதோட நம்ம வயிறு நிறைய வேணும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
0: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
1: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்திய கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
0: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலோ பொருள்கள் கிடைத்தாலோ அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
1: யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
0: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
1: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்க வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
0: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
1: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
0: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
1: நம்ம குழந்தைகளுக்கு நகை நட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?
0: அப்படியானால், அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
1: அண்ணா, அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருதுல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அதை அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
0: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக்கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
1: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
0: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
1: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேட்பேன், இதுக்கு கோபம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
0: சரி சரி, வருத்தப்படாது, தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்கக் கிளிகள் போல இரண்டே குழந்தைகள், அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம், நாம் கொடுத்து வைக்கவில்லை. ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கோலை கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியார காணுமாண்ணா.
0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதியார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி செல்லம்மா ரெண்டு நாள் அழுதுட்டே இருக்காளாண்ணா. நேற்று இப்போதான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பார்ப்போம். என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தேடி பார்ப்போம். அவர் திரும்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்க வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் நல்லது.
0: இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.

0: ഇതേ അതേ നിലക്കിടെ ഇവർ എങ്ക പോനാർ എന്നാണാർന്ന് ഒന്നുമേ തരിയലേ. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
1: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்க. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா.
0: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்ல. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
2: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே திருப்பி வந்துருவாருமா. கூளை கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிண்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லு.
0: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கு எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
1: வீணா பயப்படுற, அவர் சீக்கிரமே திரும்பி வந்துருவார் பாருங்களே.
0: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
2: நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படிலாம் செஞ்சிட மாட்டார். நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட குடு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கட்டும்.
0: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்லை.
1: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி, அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ.
2: நாங்க போயிட்டு வரோம். சாயங்காலம் ஆகுது. அந்த குழந்தைகளை அழைச்சிண்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல். மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
0: ஆகட்டும், அப்படியே வரேன்.
1: சரி மணி, நாங்க போயிட்டு வரோம். மணி
3: பாரதி, எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ அரவிந்த கோஷ் அவர்களே, வாவேசோயர்களே, வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
4: அப்படியா? ஆமா, பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
3: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் திரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ. விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
5: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்காரர். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
3: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
5: அதோ பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று. குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
4: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
5: ஆமாம்,
4: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
6: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
3: யார், பாரதியாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
6: என்னென்ன செய்வது? உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
4: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
6: எங்கே போனீனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
5: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
6: ஒரு முறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவு

0: இந்த போலீஸ் சூப்பரண்டா வர சொன்னேன், இன்னும் காணுமே.
1: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
0: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு மேன்?
1: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
0: நோ நோ நோ, அது போதாது. அவங்களை இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
1: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்னும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
0: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்களை வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
1: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே. அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவரு இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டாரு.
0: நானும் கேள்விப்பட்டு இருக்கிற அந்த பாரதியாரை பத்தி அவரு பல வகையில வசீகரமா பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்காரு இல்லையா?
1: எஸ் சார்.
0: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
1: இந்த பாரதி, வாவேஸ் ஐயரு, அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனியா பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
0: குட், ஐ வில் சீட் இட்.
2: யாரு? கோளைசாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
3: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
2: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
3: சௌக்கியம்தான்.
2: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மத்த சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
3: அதை ஏன் கேக்குறாரு பெரியவர? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்தியா பத்திரிகை நின்னு போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களையெல்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கடையத்தில் போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கா. இவாளுக்கும் இப்போ போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
2: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்.
3: வரும் வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
2: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
3: ஆட்டோ ஆட்டோ, சொல்றேன் சொல்றேன்.
4: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் நிற்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
5: தெரியும் தெரியும். நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
4: ஏன்?
5: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
4: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
5: உண்மைதான் உண்மைதான். ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
4: ஓஹோ, இதுவும் உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று.
5: வாயன்னா வரதை விட்டுட்டு சும்மா ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க. முதல்ல கிளம்புங்க.
4: பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம் அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும்? வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதை.

0: அழைத்து செல்லுங்கள்.
1: ஐயோ என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போல இருக்குதே, இந்த கட்சிக்கிறான்.
0: நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்,
1: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல எங்க பொழப்பு போட்டு மாசம் சம்பளம் வேணுமே, வாயா போலாம்.
0: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அவள் பார்த்துக் கொள்வாள். கோளைக்கண்ணா, நீயும் சென்னைக்கே குடிவந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
2: அண்ணா, புதுவேல நீங்க இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமா கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம் போலையும் ராமன் இல்லாத அயோத்தி போலையும் நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துனா. எனவே இங்கேயே ஒரு கோயில்ல என்னோட பூஜை தொழிலே வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துட்டேன்னா. இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேன்னா, பிரியவே மாட்டேன்.
0: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
2: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். வீட்டுக்கு போயிருந்தேன்னா மன்னி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கமாவும் சகுந்தலாவும் வரலையா?
0: என் குழந்தைகள் தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகி விட்டது.
2: அப்படியா?
0: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும் பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கு அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ள போகிறானாம்.
2: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரா? அது சரி, நீங்க இப்போ ஆபீஸ விட்டு ஆத்துக்கு தானே போயிட்டு இருக்க?
0: ஆமா.
2: ஆமா, பஸ்ல போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்க?
0: பஸ்ஸில் தானே. ஓ, போகலாமே, ஆனால் காசில்லையே அப்பா.
2: என்ன?
0: காலையில் வரும்போது டிபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
2: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில உள்ளது அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பாள்.
0: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
2: அதுக்கு சொல்லலன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சுக்கப்படாது. இப்படியே நீங்க வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமண்ணா.
0: குடும்பம் தானே. என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன். நீயும் வருகிறாயா?
2: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கறிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
0: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு, அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
2: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேண்ணா.
0: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
3: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
0: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
3: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
0: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
3: ஓ, அப்படியா, மிகவும் சந்தோஷம்.
0: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்து விட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
3: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
0: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன்.
3: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
0: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
3: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்பட்டு

0: படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
1: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
0: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
1: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநிசையில் வெளியே செல்ல முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது. தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
0: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன். அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன். கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
1: தாங்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
0: ஓ, குவளை கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவர் இந்த நாட்டின் சொத்து.
2: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்கள்.
0: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
1: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
0: சென்று வாருங்கள்.
3: குலைக்கண்ணரே, குலைக்கண்ணரே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
2: என்ன, நிஜமாவா?
3: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இன்று யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கிடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை. யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
2: பயப்படுகிறார்கள்.
4: ஜெயராமன் ஆயிடு சார், உங்களை தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
5: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே.
6: நாட்டுக்குடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
4: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
5: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
4: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே.
5: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் தூண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
4: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
6: ஆமாம் ஆமாம், வாருங்கள். அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல்நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா?

0: அண்ணா, கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதேண்ணா, எங்க நெஞ்சே வெடிச்சுடும் போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
1: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
2: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே. என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி பாபு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே.

ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி பாபு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை

0: கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்து விட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்துக் கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லையே. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு பாடு.
1: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று என்றும் அடியும் எங்கள் அடிமையின்
0: வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: பாரதி,
3: பாரதி,
2: பாரதி,
4: பாரதி, பாரதி, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மளை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசுறேன்னா உங்களுக்கான இந்த கதி. பாரதி அண்ணா, அண்ணா, அண்ணா.

0: शक्ति पराशक्ति
1: पराशक्ति
0: पराशक्ति
1: पराशक्ति पराशक्ति।
2: நேயர்கள் இதுவரை ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். இசை எம் கந்தசாமி. அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 5:02.
2: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடாமலர். எப்பவும் நம்ம வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. 1950களையும் 50களிலிருந்து 80கள் வரைக்கும் வெளியான அந்த அருமையான பழைய பாடல்களை கேட்டு மகிழறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட விருப்ப பாடலை எங்கள் கூட பகிர்ந்துக்க நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-9010018. அப்படி இல்லைன்னா 0423 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணோட 2966781. நேயர்களே, நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம், புதிய நேயர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரே நேயர் திரும்ப திரும்ப நமக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ பாடல்கள் கேட்டுட்ருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து நமக்கும் கஷ்டம், முயற்சி செய்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால் எப்போவுமே கால் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் புதிய நேயராக இருந்தால் உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு அலைபேசி எண் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அந்த அலைபேசி எண் என்ன அப்படின்னா 8300-1910018. இது எதுலேயுமே எனக்கு லைன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயுமே உங்களோட விருப்ப பாடலை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300-1910018. நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை அனுப்பும்போது முடிஞ்ச அளவுக்கு பாடத்தோட பெயர், அதுக்கப்புறமா பாடல், உங்களோட பெயர் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புங்க. நேயர்களே, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேர்களே, வஞ்சி கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து சி ராமச்சந்திரா அவர்களோட இசையமைப்பில் பி லீலா ஜிக்கி இசையமைப்பு குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேர்களே, பொன்மாலை பொழுதுல அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க நேர். அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், பீடமேடு கிருஷ்ணவேணி.

0: மன்னவன் வந்தானடி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நலமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த இனிமையான மாலை வேளையில் ஒரு அருமையான பாட்டு, மக்களை பெற்ற மகராசி படத்திலிருந்து, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? நான் அதுக்கு முன்னாடி, இந்த பாடல் உங்களுக்கு எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
1: அதாவது பழைய பாட்டுக்குனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த பாட்டுக்கு வந்து அதை கேட்க கேட்க அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு இதமா இருக்கு. இந்த மாலை நேரத்தில் கேட்கறதுக்கு அருமையா இருக்குங்கிறதுக்காக இந்த பாட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறேன்.
0: கண்டிப்பா, நீங்க தேர்ந்தெடுத்த அந்த அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நேர்களே, நீங்களும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் ஜமுனா ராணி குரல்கள் கே வி மகாதேவன் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். நேயர்களே,
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் வரப்பாளையம் சரவணகுமார், அனீஷ், முகுந்தன், அக்ஷரா.

0: உரிமை குரல் திரைப்படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல அந்த பாடலை கேட்டும் நேயர்களே, இப்போ நம்ம கூட பேச ஒரு நேயர் நம்ம கூட இருக்காரு, யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி வட்டத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க கோபாலகிருஷ்ணன்?
1: நல்லா இருக்குங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கீழ்வானம் சிவக்கும் படத்திலிருந்து கண் கண்ட தெய்வம்ங்கிற பாடலை காற்றலை தவிர விடுங்கள் மேடம்.
0: கண்டிப்பா தவிர விடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா?
1: இங்க லேசா மழைங்க, தூரல் மழைங்க மேடம்.
0: அப்படிங்களா? இங்குமே மழை,
1: மோட்டமா மழை. கேரளாவில பொள்ளாச்சியில் பெயர்னா இங்க வருங்க மழை, உடுமல்பேட்டை.
0: சரி சரிங்க, நல்லா சூடா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில இந்த மழையில போயிட்டு உடம்பு சரியில்லாம போறதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தில் இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையமைப்பில் பி சுஷீலா, டி எம் சவுந்தரராஜன் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேர்களே,
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
2: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகா

உணவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

நேயர்களே, பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 5:36 ஆகிட்டுருக்கு. நிறைய நேயர்களை உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் நேயர்களே, மறக்காதீங்க, இது வந்து 1950களிலிருந்து 1980கள் வரைக்கும் வெளியான படங்களில் இருக்க பாடல்களை வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப ரிப்பீட்டடாக, அதாவது திரும்ப திரும்ப நிறைய மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வருது, நிறைய கால்ஸ் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம். அதை புரிஞ்சுட்டு நம்மளும் புதிய நேயர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ ஒரு புதிய நேயர் அவருக்கான ஒரு விருப்ப பாடலை கேட்டிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாம்பூண்டியிலேருந்து கனகரத்னம் அவர்கள். ஏன் வந்து இவருக்கு கொடுத்தீங்க, இவரை நிறைய டைம் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இதுக்கு முன்னாடி பாடல் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதனால தான் அவருக்கான இந்த பாடல் கொடுக்குறோம். நேயர்களே, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒத்துழைச்சிங்க அப்படின்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும். அதை புரிஞ்சிட்டு கொடுக்குற பாடல்களை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். இதோ உங்களுக்கான பாடல்.

0: நேயர்களே, அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர் பாக்கியலட்சுமி ஊட்டியிலிருந்து.
1: ஹலோ
2: ஹலோ.

0: நாஜத், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: மறையோ.
1: ஹலோ,
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: நேயர்களே, மன்மதலீலை திரைப்படத்திலேருந்து கே ஜே ஏசுதாஸ் எல்லாரீஸ்வரி குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேயர்களே, இப்போ கேட்ட பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ராஜ்குமார் புளியம்பட்டியிலிருந்து.

0: கேட்டு பாடல் ராஜ்பாட்டாங்கத்துறை திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் கிஷோர்குமார் சென்னையிலிருந்து.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

இரு வல்லவர்கள் திரைப்படத்துல இருந்து பி சுஷிலா அவர்களோட குரல்ல வேதா இசையமைப்புல அந்த பாடலை கேட்டும் நேர்களே, பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் கஞ்சம்பட்டியிலிருந்து ஆர் கே சண்முகானந்தம்.

தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் குரல்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம் நேர்களே. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் பன்னீர்செல்வம் தாராபுரத்திலிருந்து. கேட்ட பாடலுடன் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்து பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தேயிலை நோய் தாக்குதலும் அதனை கட்டுப்படுத்துதலும் குறித்து விவசாயி கே பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பும், 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு, 9:15 திரைகானம், 10 மணிக்கு ரவி வாஷ்ரியா அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. சர்வதேச சிங்க தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், இதில் நலமுடன் வாழ. தாய்ப்பாலின் பயன்கள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேர் மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம். நிறைவாக சட்டம் அறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் மேஜிக் மெலடிஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு, பொது இடங்களில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய நாகரீகம். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம்.

பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை, இடம்பெறும் சொல் கனவு. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 9:30 இசைப்பேருரை. 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிப்பதிவு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டோம் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: The news read by Nishit Kumar. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity, and promote India's cultural heritage.

0: bronze in the long jump today. In the men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meter, and in the men's long jump, Shahnawaz also clinched bronze with a best effort of 7.84 meters. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை.

0: மருமகளே,
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
1: அதாவது
0: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐ ல இருந்து?
1: அப்படியா?
0: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
4: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
3: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
5: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதுதொடர்பாக மாவட்டம் தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
7: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ்

0: ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் டூ சிட்டிஸ்ல, குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு, வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
1: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில், உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிரி பண்டாகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெட் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: சொல்லுங்க.
7: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 6:42.
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
9: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
10: கண்ணு,
9: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
10: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
11: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
9: எங்க?
11: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
9: RBI சொல்கிறது.
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: நாக்குபிட்ட ஜன எல்லாக நமஸ்காரா. இது ஊட்டி FM 101.8. நங்க ஜனாவு சந்தோ நங்க ஊட்டி FM தோக 6:41 இஜுமணி கெட்டா பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள் கீர்த்தனம். ஈ படுகுமொழி பாடல்கள் ஒன்னொந்த ஜனவும் ஒன்னொந்த மாக்கியான பாடல்கள். இதில் சந்தோஷா, துக்கா, ஆனந்தா, யோசனை எல்லா விதவாத கலந்த ஒன்று கலவையா நாங்க ஜனஜனகு கேத்துந்திதா. நீங்க ஆர்வமா கேப்பா ஈ கதைய நான் இங்க காய் பிளே மாடினேன். இந்த ஜனதோகை நாங்க கேப்பா ஈ கதை ஏனாந்தேகி நீங்கவோ கேத்து நோடிவி.

0: நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலும் படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்தொந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தொகை கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிடத்த பாட்டு நிங்கவ தேடி வந்த கவனமாடி கேத்து நோடிவி. நாயகு இதே ஜாமதோகை நான் நிங்கவ சந்திச்சினே.
1: தொடர்வது சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம்.

0: உள்ள பெண்கள் அனைவருக்கும் சகோதரராக கருதும் முதலமைச்சர் அந்த குடும்பத்தில் ஒருவராக தன்னை கருதி அரசின் சார்பில் 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக வழங்க உள்ளதாகவும் இதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 750,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அரசு ஊழியர்களுக்கான திரள் நிதி உதவித்தொகை 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் கூறினார். இந்த காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கான 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதி கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும் பதிவு செய்துள்ள ஒப்பந்ததாரர்கள் தகுதி இருந்தால் மற்ற துறைகளின் டெண்டர்களிலும் பங்கேற்க முடியும் என்றும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசு டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக 200 கோடி ரூபாயும் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க 90 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து பேசிய போது தொடக்கத்திலேயே அமைச்சர் திரு மரிய வில்சன் அரசின் நிதிநிலைமை சரியாக இல்லை என்றும் நிலைமை சீரடைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டது பாராட்டத்தக்கது. 6ஆம் தேதி வியாழனன்று அமைச்சர் திரு வினோத் பச்சை துண்டு அணிந்தபடி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைய தினம் கருப்பு சட்டை அணிவதாக கூறி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். 58,374 கோடி ரூபாயில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 12,713 கோடி ரூபாய் அதிகமாகும். அனைத்து விவசாயிகளும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் இதனை செயல்படுத்த 648,55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தில் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு வினோத் கூறினார். 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் பனை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி மையத்தில் குட்டை பனைமரம் விரைவில் காய்ப்புக்கு வரும் என்றும் இந்த ஆராய்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனகன்றுகள், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தால் பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் வேளாண்மை டிப்ளமோ படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 57,000 டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் சுமார் 23 குழியில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கும் திட்டத்தில் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 67,50,000 ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். இதேபோல இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் 2 லட்சம் ரூபாய் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண் வணிக வரித்துறையால் 22,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் நடப்பாண்டில் இதற்காக 5,30,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் 7 கோடி ரூபாய் செலவில் நாற்றுப்பண்ணை அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பேசும்போது தொடக்கத்திலும் முடிவிலும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய போது திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு பட்ஜெட்டில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அமைச்சரின் உரையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துகள் இருந்தால் மட்டும் அவற்றை நீக்குவதாக பேரவைத் தலைவர் கூறினார். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பேரவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுருளிவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதற்கான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மத்திய அரசு நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வினை வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை செய்யும்போது தமிழகத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். காவிரி நதிநீர் மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தனது உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக அறிவித்தார். இதுதொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை இந்த அரசு அமைந்த பிறகு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதுதொடர்பாக கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டியதைப் போல தமிழ்நாட்டிலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி பிரச்சினை நமக்கு உயிர் ஆதாரம், உணர்வு ரீதியான ஒன்று, அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட தவேக அரசுக்கு இல்லை என்றும் அதற்கான அவசியமும் இல்லை என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நேர்முக கடிதமாக பிரதமருக்கு அனுப்பியுள்ளோம். அதோடு நின்றுவிடாமல் மேகதாது திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமது அரசு கொஞ்சம் கூட விட்டுத்தரவே தராது. அதுதான் நம்முடைய அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்து முடிவை பிரதமர் நேரில் சந்தித்து பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தின் உரிமையை எந்த வகையிலும் அரசு விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறியதோடு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் மேட்டூர் அணை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கூட திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சூழ்நிலைக்கேற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என்றார். பின்னர் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்றது. நாளை திங்களன்று விவாதம் தொடரும். கடந்த வாரம் 3 நாட்கள் மட்டுமே அவை நடைபெற்றது.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம். நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர்

0: டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா August 1 to 7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதா ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் இருமுறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 to 19 உட்பட்ட குழந்தைகளுக்கும் இனப்பெருக்க வயதுள்ள 20-30 பெண்களுக்கும் அல்பண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20-30 உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17 குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4 வரை நியாய விலைக் கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2 அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது

0: பெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினி குமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும், 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 7:25.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். நேயர்களே, வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 15 முதல் 19 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

வேளாண் தகவல்கள். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோன் ட்ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

முட்டை கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது தயோமீதக்சம் 0.2 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது இமிடாக்ளோரோபிரிட் 0.2 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
1: என்ன என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
2: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
3: கவிதை.
2: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டேஃபம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
4: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
2: நேரம் 7:30.
5: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோற்றம் தொழிலும் நிகழ்ச்சியில் தேயிலையில் நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தேயிலையில் நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தல் முறைகளும் குறித்த உதகை மோரிகள் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் அவர்களுடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேரு என்ன பண்றீங்க?
1: வணக்கம், என் பேர் பிரசாந்த்ங்க. நான் மோரிகள் கிராமத்திலிருந்து வரேன். நம்ம வந்து சுமாராக ஒரு 3-4 வருஷமாக தேயிலை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறையில் சமவெளி பகுதியில் நிறையா பக்கம் வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் விவசாயத்து மேலே ஒரு ஈர்ப்பு ஈடுபாடு முன்னே இருந்தே இருந்தது. அதனால் விவசாயத்தை நோக்கி இப்போ பயணிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 5 ஏக்கரா தேயிலை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அது அப்பா காலம் தொட்டே தேயிலை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து இப்போ வந்து ஒரு 3-4 வருஷமாக நான் மேற்பார்வை பண்ணி இப்போ ஒரு 3-4 வருஷமாக தேயிலை தோட்டங்கள் தேயிலை விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
0: தேயிலை ஒரு லாபம் தரும் சாகுபடியா?
1: கண்டிப்பாக தேயிலை வந்து ஒரு லாபம் தரும் சாகுபடி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தேயிலை இப்போது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறதுலேயே, தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் சிறு குறு விவசாயிகள் அதிகமான பேர் இருக்காங்க, தேயிலை விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா வால்பாறை, மூணாறு போன்ற பகுதிகளில் பெரிய பெரிய எஸ்டேட்டுங்கள் தான் இருக்குதே தவிர சிறு குறு விவசாயிகள் கம்மி. இங்கே சிறு குறு விவசாயிகள் அதிகமான பேர் இருக்காங்க. அது இல்லாமல் தேயிலை வந்து ஒரு பணப்பயிர்னே சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிரந்தரமான ஒரு வருவாயை ஈட்டித்தரக்கூடிய ஒரு விவசாயம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற மலைப்பயிர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு டைம் மலைப்பயிர் நம்ம பயிரிடுறோம். அதுக்கப்புறம் சில டைம் அது லாஸாகவும் முடியலாம், லாபமாகவும் முடியலாம். ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு கணிசமான தொகை வந்து நமக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் தேயிலை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு. அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்ம பணப்பயிர்னே சொல்லுவோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு லாபம் தரும் தொழில் தான்.
0: சுமார் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: இப்போது தேயிலை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மலைக்காய்கறி விவசாயம் மாதிரி அந்த பேடு பேடாக பண்ணாமல் ஒரே லென்த்தாகவே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதாவது சரிவாக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேயிலை பொறுத்தளவுக்கு. இப்போ உங்களுக்கு மலைக்காய்கறி பயிர்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடு பேடாக இருந்ததுன்னா இந்த மழைக்காலத்தில் வந்து அந்த நில அரிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் தேயிலை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா வேர் ஊன்றி இருக்கும், அது ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட் நிலத்தை சமன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தேயிலை நாற்றுகள் பார்த்திங்கன்னா விபி நாற்று, கொட்டை நாற்றுன்னு சொல்லி 2 வகையான நாற்றுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டக்கலை துறையிலையும் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ போர்ட்லேயும் அது வந்து விநியோகிக்கிறாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நாற்று வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம காற்று தாங்கும் திறன் இருக்கிற மாதிரி நல்லா குச்சி எல்லாம் வச்சு அது வந்து காற்றுல உடையாத மாதிரி பார்த்து ஒரு நம்ம அப்படியே ஒரு 1 வருஷம் அப்படியே வெயிட் பண்ணோன்னா அது நல்லா நாற்று வளர்ந்து வரும். அப்புறம் நம்ம 1 வருஷத்துலேருந்து இலை பறிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது முழுமையாக வந்து அது நல்லா வளர்ந்த செடி ஆயிரும். 3 வருஷத்துலேருந்து நம்ம கணிசமான இலைகள் வந்து நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 வருடம் 6 வருடம் கணிசமான இலைகள் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும்.
0: கவாத்து முறைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: இப்போ தேயிலையில் கவாத்து முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து ஒரு 5 வருட காலம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இலை மகசூல் வந்து அவ்வளோக்கு கிடைக்காதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவாத்து முறைங்கிறது ஒரு 1 அடி அளவு நிலத்துலேருந்து ஒரு 1 அடி அளவில் விட்டுட்டு நம்ம வந்து வெட்டி அதை வந்து கவாத்து வெட்டுறோம். கவாத்து வெட்டி விட்டோன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலை பறிக்க முடியாது. ஒரு 6 மாத காலத்துக்கு வந்து ஒரு இலை வந்து 3 மாதம் 6 மாத காலத்துக்கு இலை பறிக்க முடியாது. அது துளித்து வரும் புது இலைகள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறித்து அது வந்து மறுபடியும் நல்லா வளர்ந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆன பின்னாடி மறுபடியும் நல்ல மகசூல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த கவாத்து முறை வந்து நம்ம பண்ணுறோம். எப்போவுமே எல்லா காடுகளுக்கும் பண்ணோம்னா அந்த மகசூல் வந்து அதிகமாக நமக்கு

0: கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களைகள் வரும், களைகள் எடுக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ வந்து கெத்தல் வெட்டணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி எடுத்து கெத்தலெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கெத்தல் மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இந்த கடைகளில் கிடைக்குது. அதை வாங்கி வந்து ஒரு நல்ல கெத்தல் மருந்து அடித்து விட்டுடுறாங்க. அந்த மாதிரி பராமரிப்புகளெல்லாம் கொஞ்சம் பண்ணணுங்க.
1: இதுக்கு உரம் எப்படி போடுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இப்போது உரத்து வந்து தேயிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூரியா பீஸு, அம்மோனியா பீஸு இது ரெண்டு தான் நம்ம உரமாக பயன்படுத்துவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அம்மோனியா பீஸ் போடுவோம். அம்மோனியா பீஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் செடி வந்து நான் கொஞ்சம் மகசூல் தரும். யூரியா பீஸ் போட்டோன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கொடுக்கும், ஆனால் இலை வந்து அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. இப்போ அம்மோனியா பீஸ் போட்டிங்கன்னு வைங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிட் இருக்கும், இலையும் வெயிட் இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான் நம்ம தேயிலை விவசாயத்தில் வந்து நம்ம உரமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுபோக சாண எருவு அந்த மாதிரியும் கூட பயன்படுத்தலாம். நிறைய பேர் அது பயன்படுத்துறதில்ல. இந்த சாண எருவு அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்துகிறோம்.
1: தேயிலையில் நோய்கள் எப்படி தாக்குது, அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்.
0: தேயிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நோய்கள்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிலந்தி நோயின்னு சொல்லுவாங்க, அது அதே மாதிரி இந்த கொப்பளை நோயின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்து நோய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் இலை கருகல் நோய். இந்த மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா தேயிலையில் நோய்கள். இந்த சிலந்தி நோய்ங்கிறது என்னென்னா வெயில் காலத்தில் அதிகமாக வருங்க இந்த சிலந்தி நோய். இது நம்ம இந்த மூணு நோயுமே என்னென்னா நம்ம தவிர்க்க முடியாது, அது கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து அது கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் வந்து ஒரு சிலது இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பளை நோய்ங்கிறது பனிக்காலத்தில் வந்து இந்த மழைக்காலத்தில் அதிகமாக வரும். கொப்பளை நோய் வெள்ளை வெள்ளையாக இலையில் வந்து வெள்ளை வெள்ளையாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலைக்கருகல் நோய் வந்து பனிக்காலத்தில் வந்து நம்ம மேட்டு பகுதியில் அதிகமாக வராது. இதே மாதிரி நல்ல பள்ளமான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைக்கருகல் நோய் கண்டிப்பாக வரும். பனி அந்த இடத்துல விழுந்துருந்துச்சுன்னா இலை வந்து கருகி போகும். மறுபடியும் அந்த இலைகள் எல்லாம் இப்போ உதிர்ந்த பின்னாடி தான் புது இலை வந்தால் தான் நம்ம போய் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த சிலந்தி நோயும் பார்த்திங்கன்னா இலை வந்து ஒரு மாதிரி சிவப்பாயிரும் வெயில் காலத்தில், இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவே வந்து உளுந்து புது இலை வந்துடும். இருந்தாலும் நம்ம எதாவது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இங்கே பூச்சிக்கொல்லி மருந்து இந்த கடைகளில் போய் மருந்து வாங்கி அதுக்கான மருந்து கேட்டோன்னா கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அடிச்சு விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம வைக்க முடியுங்க. இப்போ தேயிலை பொறுத்தளவுக்கு நம்ம நீர் வசதிங்கிறது பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகள் எதுவும் பண்ணுறதில்லை. மழையை நம்பி தான் இந்த பயிரே, சரிங்களா? ஆனால் வந்து என்னென்னா இப்போது தோட்டக்கலைத்துறையில் ஸ்ப்ரிங்க்ளரும் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் ஸ்ப்ரிங்க்ளர் போடுறாங்க. இன்னொன்று வந்து இந்த பெரிய பெரிய எஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங்க்ளர் பயன்படுத்தி ஏன்னா அவங்க வந்து 15 நாளுக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை பறிப்பு செஞ்சாகணும். அதனால் அவங்க வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பான்மையாக இந்த மலையை நம்பி தான், நம்ம தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இந்த ரெண்டு பருவமழைகள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த பருவமழையை நம்பி தான் இந்த தேயிலை தொழில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: தேயிலைக்கு நீர் பாசனம் எப்படி பண்ணணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தேயிலை வந்து பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 6 முறை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து உங்களுக்கு நீரை ஒட்டி இருக்கிற பகுதின்னா இலை வந்து சீக்கிரமாகவே வரும் உங்களுக்கு. அதே வந்து மேட்டு பகுதினா இலை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு வைங்களேன். அது ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் மாறுபடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோத்தகிரி பகுதியிலலாம் வந்து விளைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட போய் இலை பறிக்கிற அந்த சம்பவங்கள்லாம் உண்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 2 மாதம் எடுத்துக்கும். ஒரு டைம் நம்ம இலை பறிப்பு அந்த காட்டில் அந்த தோட்டத்தில் செஞ்சோன்னா அடுத்த முறை வந்து ஒரு 2 மாத காலம் வந்து அது எடுத்துக்கும். 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம எடுப்போம். அப்படி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 6-7 முறை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அப்படி அறுவடை பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட் வைஸாக நம்ம பிரித்து அறுவடை பண்ணிக்குவோம்.
1: இப்போ கிரேட் அமைத்தல் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி இந்த நீர்க்குழிகள் அமைக்கணும் அப்படின்னா தேயிலைக்கு எப்படி வந்து நம்ம நீர்க்குழிகள் அமைக்கணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இப்போது நீர்க்குழி முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்களில் வந்து இருக்குங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வறட்சி காலங்களில், அதாவது இந்த வெயில் காலங்கள்லையாகட்டும் இல்லை மழை பெய்ந்தாலோ அந்த மழையை வந்து அந்த நீரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இந்த நீர்க்குழி வந்து நம்ம அமைச்சோம். இந்த நீர்க்குழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி 5 அடி லென்த்லேயும் ஒரு 1.5 அடி 2 அடி அகலத்துலேயும் நம்ம எடுப்போம்.

0: எப்போ அப்படின்றது நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: இது வந்து மிகப்பெரிய பயன்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா, வடகிழக்கு பருவமழை ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் இருக்குங்க. அதுக்கடுத்து தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை, அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க. இப்போது இந்த இடைப்பட்ட காலம் ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் மழைக்காலம் இல்லை நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கோடைக்காலம் தான். அந்த கோடை காலத்தில் வந்து என்னென்னா, நீர்கள் நம்ம வந்து மழை பெஞ்சாலோ, ஏதாவது கோடை மழை பெஞ்சாலோ அந்த நீரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஒரு நீர் சேர்த்து வேணுங்கிறதுக்காக வந்து இந்த நீர்க்குழி முறைகள் அமைச்சோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் சிறு தூறல் போடும் இல்லைங்களா, உங்களுக்கு சிறு மழை பெய்யும், அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து அந்த நீர்க்குழியில் நீர் தண்ணி நினைச்சுன்னா உங்களுக்கு வந்து செடிகளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம இந்தியாவில் பல வகை தேயிலைகள் இருந்தாலும் அசாம் டீ, டார்ஜிலிங் டீ, இந்த மாதிரி மூணாறு பகுதிகளில் தேயிலை, மூணார் டீ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி டீ இருந்தாலும், நீலகிரி டீக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு உண்டு, இதுக்குன்னு ஒரு வந்து ஒரு தனி சுவையும் உண்டுங்க. இப்போது தேயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எடுத்த பின்னாடி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வரும். இருந்தாலும் அந்த 2 மாதம் நெருங்கும் வேலையில் வந்து என்னென்னா, நம்ம வந்து அந்த காட்டை தேயிலை தோட்டத்தை வந்து போய் பார்ப்போம், பார்த்து இலை வந்திருக்கா என்னன்னு போய் ஒரு டைம் பார்த்துட்டு வருவோங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த தோட்டம்னா ஒரு 3/4 ஏக்கரா 1 ஏக்கரா ஒரு இடத்துல இருக்குது, இல்லை மொத்தமாகவே ஒரு அந்த இடத்துல ஒரு 2 ஏக்கரா இருக்குது அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் வந்து நம்ம விடுவோம். ஒரு 4-5 பேர் ஆட்கள், இப்போது இன்னொன்று ஆட்கள் வந்து விடுவோம். இப்போ நம்ம அங்கேருந்து காலையில் ஒரு வாகனத்தில் நம்ம தேயிலை தோட்டத்தில் போய் இறக்கி விட்டோம்னா அவங்க வந்து இலை பறிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீசன் சொல்லுவாங்க, அதாவது நல்ல மகசூல் இருக்கிற நாட்கள் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் எடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிலோ எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற கூலிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வறட்சி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூலி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 300-400 இந்த ரேஞ்சில் வந்து கூலிகள் வந்து போயிட்டுருக்குங்க. 400-500 கூட ஒரு சில இதில் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து அவங்க வந்து தேயிலை எடுப்பாங்க. காலையில் இப்போ ஒரு 9-10 மணிக்கு போனோங்கன்னா சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு வரைக்கும் தேயிலை பறிப்பாங்க. தேயிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஆளுங்கள் விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயந்தரம் 4-5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேயிலை பறித்து வைத்த பின்னாடி வாகனம் வரும், அதாவது நம்ம ஷெட்டுன்னு சொல்லுவோம். நேரடியாக வந்து தேயிலை தொழிற்சாலைக்கே கொண்டு போய் போடுறவங்களும் இருக்காங்க தேயிலை பறித்து. ஒரு சிலர் என்னென்னா வாகன வசதி இருக்காது அவங்க கிட்ட, அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க நேரடியாக அந்த ஏஜெண்ட்டுங்க இருப்பாங்க, அவங்க வந்து வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்ம தேயிலை தோட்டத்துலேயே அங்கேயே வைத்து வெயிட் போட்டு நம்ம ஏற்றி விட்டுருவோம். அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஷெட்டில் வந்து கொட்டி அதை வந்து இது பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு மூட்டைக்கும் ஒரு 50 கிலோ 60 கிலோ மாதிரி வெயிட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தேயிலை தொழிற்சாலைக்கு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம் கடைசியில் வந்து அது எவ்வளோ கிலோ போட்டிருக்குமோ அதுக்கேற்ற விலை என்ன அந்த வாரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேமெண்ட் கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேரடியாக வண்டி வாகன வசதி இருக்கிறவங்க, சொந்த வாகனம் வச்சுருக்கிறவங்க நேரடியாக தொழிற்சாலைக்கே எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அதில் வந்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு ₹1-2 சேர்த்துக்கூட கிடைக்கலாம். தேயிலை தொழிற்சாலையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக எத்தனை கிலோ போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு போடுற முறை வந்து இப்போது பின்பற்றிட்டு இருக்காங்க.
0: இதுவரை தேயிலையில் நோய் தாக்குதலும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து உதகை மோரிகள் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் அவருடன் நேர்முகத்தின் முதலாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார்.
2: இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். செங்குத்து தோட்டம் ஒரு கண்ணோட்டம். நாட்டில் நிலவும் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தினால் அறிவியல் பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செயற்கை உரங்கள், பூச்சி மற்றும் நோய்க்கான மருந்துகளை வயலில் பயிர்களுக்கு தெளிப்பதால் மனித உடல் நலத்தை பாதிக்கும் வண்ணம் எஞ்சிய நஞ்சு அதிகமாகின்றது. தற்பொழுது இந்த விழிப்புணர்வு நகரப்புற மக்களிடையே ஏற்படுவதால் தாங்களும் கிராமத்தில் உள்ள வீட்டுத் தோட்டம் போல நகரிலும் இருக்கும் மிக குறைந்த அளவு இடத்தையும் உபயோகப்படுத்தி சிறிய தோட்டம் அமைப்பதில் நாட்டம் கொண்டுள்ளனர். நம் அனைவருக்குமே வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் தெரிந்ததுதான். இன்றும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அமைக்க இடமில்லை என்றால் வீட்டின் மேலிருக்கும் மொட்டை மாடியில் உள்ள வெற்றிடத்தை உபயோகப்படுத்தி மாடித் தோட்டம் அமைத்து பயன்பெறலாம். மொட்டை மாடியிலும் இடமில்லையெனில் தோட்டம் அமைக்க என்ன செய்வது? ஆர்வம் இருந்தால் செங்குத்து தோட்டம் அமைத்து பயனடையலாம். பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் தரையின் மேலிருக்கும் செங்குத்து இடைவெளியினை உபயோகப்படுத்தி காய்கறிகள், மலர்கள் மற்றும் மூலிகை செடிகளை நடவு செய்து வளர்க்க செங்குத்து அமைப்பு ஒன்றினை வடிவமைத்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் மற்றும் மூலிகை செடிகளை வளர்க்க இந்த செங்குத்து அமைப்பினை பயன்படுத்தலாம். இத்தோட்டத்தில் மண்ணில்லா முறையில் குறைந்த அளவு உரங்கள், இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை உபயோகித்து அங்கக முறையில் செடிகளை வளர்க்க முடியும். ஆனால் நகர்ப்புற வீடுகளில் இடப்பற்றாக்குறை மிகுந்துள்ளதால் பால்கனி போன்ற சிறிய அளவிலான இடத்திலும் செங்குத்து இடைவெளியை உபயோகப்படுத்தி செங்குத்து தோட்டம் அமைக்கப்படுகின்றது. இதனை உபயோகப்படுத்தி மண்ணில்லா முறையில் காய்கறிகள், கீரைகள், மலர்கள் மற்றும் மூலிகை செடிகள் ஆகியவற்றை நமது விருப்பத்திற்கேற்ப இயற்கை முறையிலும் வளர்க்க முடியும். மேலும் இந்த செங்குத்து அமைப்பானது அபார்ட்மெண்ட் வகை வீடுகளில் இருக்கும் பால்கனி போன்ற இடம், குடும்பத்திற்கான தினசரி உபயோகத்திற்கான காய்கறிகளை தொட்டிகள் அல்லது வளர்ப்பு பைகளில் ஓரளவு சூரிய ஒளி மற்றும்

0: காற்றோட்டம் கிடைக்கும் குறைந்த இடத்தில் அதிக அளவில் செடிகளை வளர்க்க பயன்படுகின்றது. இந்த செங்குத்து தோட்ட அமைப்பில் மூணு முக்கிய பகுதிகள் உள்ளன. அடிப்பகுதி, நடுவில் உள்ள முக்கிய சட்டம் மற்றும் தொட்டிகள் வைக்க ஏதுவான அமைப்பாகும். அடிப்பகுதியில் சுமார் ஒரு சதுர மீட்டர் இடத்தில் அடங்கும் வகையில் வட்ட வடிவிலோ சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்துக் கொள்ளலாம். நடுப்பகுதியானது நீள் சதுர வடிவிலான குழாய் போன்ற பைப்புகள் அடிப்பகுதியை ஒட்டியும் தொட்டி அல்லது செடி வளர்க்க தேவையான பைகளை தாங்கும் அமைப்பினையும் கொண்டிருக்கும். நான்கு வெவ்வேறு உயரங்களில் தொட்டி அல்லது பைகளை வைக்க வசதியாக நடுப்பகுதியின் ஓரங்களில் சிறப்பு அமைப்புகள் இருக்கும். அதிக எடையிலான நைலான் காஸ்ட் சக்கரங்கள் அடிப்பகுதியின் கீழே பொருத்தப்பட்டிருப்பதால் செங்குத்து தோட்ட அமைப்பினை இடமாற்றம் செய்வதும் மிக எளிதாகும். செங்குத்து தோட்ட அமைப்பில் நான்கு வரிசைகளில் செடி பைகளை வைக்கலாம். செடிகளை வளர்க்க தொட்டி அல்லது வளர்ப்பு பைகளின் நீள, அகலம் மற்றும் உயரத்தினை செடிகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிளகாய், கத்திரி, தக்காளி போன்றவற்றுக்கு 12 முதல் 16 விட்டமும் 10 முதல் 12 உயரமும் கொண்ட சதுர வடிவ பைகளை அல்லது தொட்டிகளை உபயோகப்படுத்தலாம். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, புதினா போன்றவற்றுக்கு 16x8x6 நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் வல்லாரை, திப்பிலி, சதாவுரி, அஸ்வகந்தா, கோலியஸ், இன்சுலின் செடி உள்ளிட்ட மூலிகை செடிகளுக்கு 14x8x6 நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் உபயோகப்படுத்தலாம். செங்குத்து தோட்டத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் செடிகளை வளர்க்கும் முறையில் கீழ் மட்டம் அல்லது 4ஆம் அடுக்கு வரிசையில் தக்காளி, கத்தரி, மிளகாய், தவசிக்கீரை, மணத்தக்காளி கீரை, செடி முருங்கை போன்ற சுமார் 2 அடி உயரம் வரை வளரும் காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை வளர்க்கலாம். இதற்கு மேலுள்ள 3ஆம் அடுக்கு வரிசையில் உள்ள தொட்டிகளில் பாலக், சிறுகீரை, கொத்தமல்லி, புதினா, வல்லாரை உள்ளிட்ட சுமார் 1 அடி உயரம் வரை வளரும் கீரை வகைகளை வளர்க்கலாம். இதற்கு மேலுள்ள 2ஆம் அடுக்கு வரிசையில் திப்பிலி, கோலியஸ், அஸ்வகந்தா, சதவரி, துளசி, பிரம்மி, பிரண்டை உள்ளிட்ட சுமார் 1 அடிக்கும் குறைவாக வளரக்கூடிய மூலிகை செடிகளை வளர்க்கலாம். மேல்மட்ட அடுக்கான முதல் வரிசையில் சாமந்தி, சைனா, ஆஸ்டர் உள்ளிட்ட மலர் வகைகளை வைத்து வளர்த்தல் அழகாகவும் அமைந்துவிடும். நீர்ப்பாசனம் செய்ய 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தொட்டி செங்குத்து தட்ட அமைப்பின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து அனைத்து மட்ட தொட்டிகளுக்கும் நீர் செல்லும் வகையில் 2ஆம் நிலை பைப்புகள், சொட்டுவான்கள் மற்றும் மிக சிறிய பைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பூவாளி கொண்டும் பாசனம் செய்து கொள்ளலாம். இந்த அமைப்பின் மொத்த எடை 40 கிலோவாகும். செடிகள் வளர் ஊடகம் போன்றவை சேர்த்து மொத்தம் 150 கிலோ ஆகும். 2 மடங்கு இடத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளை இந்த அமைப்பினை உபயோகப்படுத்தி வளர்க்க முடியும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு

0: ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன்ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்பித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்னியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டு சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 8:05.
2: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நேர்களை கேட்டுட்டு இருக்கும் நினைத்தாலே இனிக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க 70கள் 80களில் வந்த ரெட்ரோ ராகங்கள் நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு

40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்கள். இப்போ நேயர்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதிய நேயர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ருக்கறதுனால உங்களுக்கான பிரத்யேகமான அலைபேசி எண் 8300-19-101 இது மட்டும் இல்லை, 9-3-4-4-9-0-1-0-1-8 அப்படின்ற இணைப்புக்கும், 0-4-2-3 அப்படின்ற முன் இணைப்பு பயன்படுத்தி 2-9-6-6-7-8-1 அப்படின்ற இணைப்புக்குமே கூட நீங்கள் வந்து உங்களோட விருப்ப பாடலை அனுப்பலாம், கால் பண்ணி கேட்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் கேட்க முடியும், எங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 8300-19-101-8 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடல், படம், உங்களோட பேர் எல்லாமே சேர்ந்து அனுப்புங்க நேயர்களே. கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பப்படும்.

பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டும் நேர்களை. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் விக்னேஷ், சென்னையிலிருந்து.

ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்திர இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் குரல்ல அந்த பாடலை கேட்டும் நேர்களே, பாடலுக்கு விருப்பம் ஜெயராமன் HPF பகுதியிலிருந்து.

0: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டும் நேயர்களே, பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கவர் சுரேஷ்குமார் மைசூரிலிருந்து.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஜானி திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். நேயர்களே, பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் அமராவதி திருச்செந்தூரிலிருந்து.

தொடர்வது புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.

0: மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
0: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
2: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கினுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது நாம் அணியும் பொழுது நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள், எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
3: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுதான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதமடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்களை, நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
2: ஆஜ் புதுச்சேரி கி ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கே லிய ஐதிஹாசிக் தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்டிரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லிய பஹுத் பஹுத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
3: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி போலீஸ் கலர் அவார்டு பிரதான் கர்ணே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. போலீஸ் கே லிய சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி போலீஸ் தேஸ் கி உன் போலீஸ் ஃபோர்சஸ் மே சாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்டிரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹே. இஸ் அவசர் பர் தேஸ் கி மஹாமஹிம் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மானிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஔர் குரு மந்த்ராலய் கி ஓர் சே மே புதுச்சேரி கி போலீஸ் ஔர் புதுச்சேரி கி ஜனதா ஔர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய் சே பஹுத் பஹுத் பதாய் ஔர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூம்.
3: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மித்ரோ தக்ஷின் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா ஏ புதுச்சேரி ஔர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி ஏ போலீஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஔர் பஹதூரி கா ஏ பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி போலீஸ் கா நிசான் ஆஜ் மேரே சாம்னே ஷான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
3: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
2: சாத்தியோ ராஷ்டிரபதி துவஜ் கிசி பி டிசிப்ளின் போர்ஸ் கே லிய உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி போலீஸ் பலே ஹி சங்க்யா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
3: குடியரசுத் தலைவரின் கொடி, பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
2: மித்ரோ முஜே பரோபர் யாத் ஹே ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லிய சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஔர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा

0: पुदुचेरी पुलिस का वो पराक्रम, वो समर्पण और सेवा का भाव एक ऐसा अध्याय है जो पुदुचेरी पुलिस के इतिहास में स्वर्णिम अध्याय के रूप में लिखा जाएगा।
1: पुदुचेरी कावल तुरयिन அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
0: அந்த ஃபிர் சே எக் பார் புதுச்சேரி கே டிஜிபி சாப் சே லேக்கர் கான்ஸ்டேபல் தக் பூரி புலிஸ் ஃபோர்ஸ் கோ ஹ்ருதய சே ராஷ்ட்ரபதி கா நிசான் கா கௌரவ் பிராப்த் கர்னே கே லியே மே பஹத் பஹத் பதாய் தேனா சாஹ்தா ஹூ. வந்தே மாத்திரம்.
1: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாத்திரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியின் சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசுத்துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
3: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பிலிருந்து வெளியேறினர்.
2: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர் ஜெயந்தி, ஜி பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 8:45.
6: ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்

கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. பாடலுக்கு விருப்பம் செண்பகவள்ளி காந்தல் பகுதியிலிருந்து.

ஊமை விழிகள் திரைப்படத்துல இருந்து எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா குரல்கள்ல மனோஜ் கியான் இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம். நேர்களே, பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் கஜேந்திரன் பரமக்குடியிலிருந்து.

0: பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல சங்கர் கணேஷ் இசையமைப்புல கேட்ட பாடலோட இன்னைக்கு நம்ம நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
0: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
0: நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
3: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi interacts with medal winners of Commonwealth Games 2026, urges citizens to always cheer for Bharat. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country. Vice President and Prime Minister appeal to people to renew commitment to Viksit Bharat by joining this movement. Jharkhand government agrees to scrap JPAC preliminary exam over allegations of irregularities. Protesting students say agitation will continue. 3 JPAC members resign from their posts. Defence Minister Rajnath Singh asserts Operation Sindoor sent global message that India will go to any extent to protect its citizens with zero tolerance approach to terrorism. Pradhan Mantri Awas Yojana Urban has crossed major milestone with over 1 crore houses handed over to beneficiaries so far. And Typhoon Dolphin hits China's eastern coast, over 1300 flights cancelled while 3 lakh people relocated. And now the news in detail. Prime Minister Narendra Modi today met the medal winners of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi. Sharing a video message, Mr. Modi said that those who participate in sports will prosper in life and urge citizens to always cheer for Bharat.
4: Jo khelega, wo khelega. Always cheer for Bharat. Bharat Mata ki.
5: Jai.
4: Bharat Mata ki.
5: Jai.
4: Bharat Mata ki.
5: Jai.
3: India finished at the fourth spot on the medals table at the games held in Glasgow, Scotland between 23rd of July and the 2nd of August. Indian athletes won 39 medals including 13 gold, 17 silver and 9 bronze across various sporting disciplines. The Har Ghar Tiranga campaign is being celebrated nationwide to foster a sense of patriotism among citizens, strengthen national unity and promote India's cultural heritage.

நேரம் 9:38. 16 அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் புதுக்கவிதை.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். பனை ஓலையின் பயணம் எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம். 7:45 நகர்வலம் திருக்குறள் ஒப்புவித்தல் பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைக்காணம். 9:00 அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். காரக்குறிச்சி ஏ ரவி, காரக்குறிச்சி ஏ லக்ஷ்மி ஆகியோரின் வீண இசை இடம்பெறும். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவம் மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம் 3:00. 2:15 திரைக்காணம். 2:40 ஹிந்தி பாடற்பயிற்சி ஆசிரியர் ஆர் கம்

லஜா அவர்கள், மாணவர், நைட்டிக் ஸ்ரீவத்சவா. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்செல்வி அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 8:30 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம், இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 கனகதாரா சோஸ்திர வைபவம் இசை பேருரை, நிகழ்த்துபவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு, இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை.